நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கௌரி மனோகரி.

0: நன்மை செய்த ஒருவர் கொலை செய்வது போன்ற கொடுமையை செய்தாரானாலும் அவர் செய்த ஓர் உதவியை நினைத்தால் அத்தீமை மறைந்து போகும்.
1: அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 தெய்வீக ராகங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்ட தீவனம் வழங்கும் உழவே தலை, வேளாண்மை செய்திச் சுருள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் வழங்குகிறார் கவிஞர் ஜிவி அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் விளங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 நேயர்களின் மனம் தொட்ட புத்தம் புதிய பாடல்கள் இதய ராகமாய், 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா, இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமா, விவாத நிகழ்ச்சி நேரலையாக, 10 உற்சாகமூட்டும் பாடல்களாய் போடு ஆட்டம் போடு, 10:30 உலக பூப்பந்தாட்ட போட்டிகளின் இன்றைய நிலவரம், தொடர்ந்து இருபட பாடல்களாய் புதுப்பாட்டு செந்தமிழ் பாட்டு ஆகிய திரைப்படங்களிலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இன்று முற்பகல் 11 பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண் கல்லூரி மாணவர்களோடு கல்லூரி கலாட்டா, பகல் மணி 12:10 மங்கையர் உலகம், மனதை நிறைத்த விருந்து உபசரிப்பு, தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கும் நேரலை, 1 மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், எல் நினோ கால்நடை பண்ணையாளர்களுக்கான பரிந்துரைகள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம்.

முதன்மையர், முனைவர் டி ஏ கண்ணன் அவர்கள். 2:30 கிராம சமுதாயம், மகளிர் சுய உதவிக்குழுக்களின் செயல்பாடுகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குனர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவர்கள். பிற்பகல் 3 இசைத்தூரல், 4 வானில் விளையாடலாம் வண்ண கோலங்கள், இடைக்கால கீதங்களாய் மாலை 5 பொன்மாலை, ஆரவாரம் வருவதோ மாலை 6:00, 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7:00 உற்சாகம் உச்சம், காணுயிர் புகைப்பட கலைஞர் டி ஆர் ஏ அருந்தவ செல்வன் அவர்களின் பங்கேற்பில் இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45. 7:25 உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி, திருமானூர் நாகராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 8:00 இரவு இசை இனிமை, 80-90களில் வெளிவந்த திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:15 இசைக்கும் இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே இன்று காலை 8:00 சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். காலை 9:00 அரங்கிசையில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம், பகல் 12:10 சங்கீத சாரலில் டி ருக்மிணி அவர்களின் வயலினிசை இடம்பெறும். இன்று மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்திச் சுடர், 10:00 அரங்கிசையில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை, மரபிசையோடு பன்னிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல, அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெய் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசுப்பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பைக் கிடங்கில் பெற்ற தீயினை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிரணி

0: 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 6:02. இனி பாரதிப்பன், பாடியவர் ராதாபத்ரி.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
2: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க எண்ணம்

0: என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். யாரையும் குறைத்தும் எண்ண வேண்டாம், நம்முள் குறை இருப்பதாகவும் எண்ண வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையை தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்து விடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள் கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

நம்மை நாம் பின்னணியில் வைக்கும் போது தெய்வம் நம் உள்ளத்தின் முன்னணிக்கு வருகிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி இறைவனை துதிக்க ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் முதலில் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

கடவுள் மீதான நம்பிக்கை இருந்தால் நம் இதயத்தில் அமைதியும் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். 6:24 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. ஆனந்தராகத்தில் இனி சிஸ்டர் சாரா நௌரோஜி பாடிய பாடல்.

கும்பகோணம் திரௌபதி அம்மன் ஆலய மகோற்சவத்தில் இன்று தர்மர் பட்டாபிஷேகம். கடவுளை நோக்கி நாம் நடக்க ஆரம்பித்தால் கடவுள் நம்மை நோக்கி ஓடி வருகிறார். திருச்சி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் இனி சோபனா பாடிய பாடல்.

விடியும் பொழுதுகள் எல்லாமே ஏதோ ஒரு புதியதை நமக்கு கற்றுத்தர காத்திருக்கிறது. இறைவனை வணங்கி இன்றைய நாளை தொடங்குவோம். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது திருச்சி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்தராகம்.

0: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் இரண்டாம் நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். நச்சு மிகுந்த பார்த்தீனியத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? அறிவியல் பூர்வமாக இதனை எவ்வாறு உரமாக மாற்றுவது? இது குறித்து எடுத்துரைக்கிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. சிவரஞ்சினி அவர்கள்.
1: பார்த்தீனியம் என்பது வெளிநாட்டிலிருந்து தற்செயலாக இறக்குமதியான ஒரு ஆபத்தான களை. இது பயிர்களுக்கு சேர வேண்டிய நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மகசூலை 40% வரை குறைக்கிறது. மேலும் இதன் மகரந்த துகள்கள் மனிதர்களுக்கு ஆஸ்துமா, தோல் அரிப்பு போன்ற நோய்களையும் கால்நடைகளுக்கு நச்சுத்தன்மையையும் ஏற்படுத்துகின்றன. பார்த்தீனியத்தை ஒழிக்க மிக முக்கியமான கட்டம் பூக்கும் முன்பே அதை வேருடன் பிடுங்குவதுதான். செடி பூத்த பிறகு பிடுங்கினால் அதன் விதைகள் காற்றில் பரவி மீண்டும் அடர்த்தியாக வளர்ந்துவிடும். பாதுகாப்பு எச்சரிக்கையாக கைகளால் பிடுங்கும் போது விவசாயிகள் கட்டாயம் கையுறைகள் மற்றும் முகக்கவசம் அணிய வேண்டும். அலர்ஜி உள்ளவர்கள் நேரடியாக இந்த பணியில் ஈடுபடக்கூடாது. அகற்றிய செடிகளை எரிக்கவும் கூடாது, அது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக அதை ஒரு அறிவியல் பூர்வமான உரமாக மாற்ற வேண்டும். நச்சு செடியை எப்படி நல்ல உரமாக மாற்ற முடியும்? இதற்குத்தான் ICAR டைரக்டரேட் ஆஃப் வீட் ரிசர்ச் பரிந்துரைக்கும் சிறந்த உத்தி ஒன்று உள்ளது. பார்த்தீனியம் செடியில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் மிக அதிக அளவில் உள்ளன. வயலின் ஓரத்தில் 3 அடி ஆழம், 6 அடி அகலம் உள்ள ஒரு குழி ஒன்றை வெட்டுங்கள். பிடுங்கப்பட்ட பார்த்தீனிய செடியை பூக்கும் முன்பு சேகரித்து குழியில் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு முதல் அடுக்கடுக்காக பரப்புங்கள். அதன் மேல் விதைகள் முளைப்பதை தடுக்கவும் மக்குதலை வேகப்படுத்தவும் சாண கரைசல் அல்லது யூரியா மற்றும் சிறிதளவு மண் தூவுங்கள். அதே போல் மாற்றி மாற்றி அடுக்குகளாக செய்து குழியை நிரப்பி இறுதியில் களிமண் கொண்டு மூடிவிடுங்கள். 4 முதல் 5 மாதங்களில் பார்த்தீனியம் நச்சுத்தன்மை முற்றிலுமாக நீங்கி பயிர்களுக்கு அதிக மகசூல்

0: தரும் உயர்தர இயற்கை உரம் என்னும் சொல்லக்கூடிய கம்போஸ்ட் தயாராகிவிடும். இது மண்ணின் கரிம வளத்தை, அதாவது சாயில் ஆர்கானிக் கார்பனை மேம்படுத்த உதவும். காசியா செரியா மற்றும் துத்தி இந்த தாவரங்களின் விதைகளை மழைக்கால ஆரம்பத்தில் தரிசு நிலங்களில் வரப்புகளில் தூவிவிட வேண்டும். இவை பார்த்தீனியத்தை விட வேகமாக வளர்ந்து அதன் விதைகளை முளைக்க விடாமல் இயற்கையாகவே தடுத்துவிடும். மெக்சிகன் வண்டு, இந்த வண்டுகள் பார்த்தீனியம் இலைகளை மட்டுமே தின்று அழிக்கும் உயிரியல் காரணிகள் ஆகும். மழைக்காலத்தில் ஏக்கருக்கு 200 முதல் 300 வண்டுகள் என்ற விகிதத்தில் பார்த்தீனியம் மண்டிய பகுதிகளில் பரப்பினால் அவை செடிகளை முற்றிலுமாக அரித்து அழித்துவிடும். வெற்று நிலமும் ஈரப்பதமும் இல்லாத வறண்ட மண் மட்டும்தான் பார்த்தீனியம் வேகமாக பரவ சாதகமான இருக்கக்கூடிய ஒரு சூழல். அறிவியல் வழிமுறைகள் படி உயிர் மூடாக்கு, அதாவது லைவ் மல்ச்சிங் என்று கூறுவோம், வரப்புகள் மற்றும் வெற்று நிலங்களில் கொள்ளு அல்லது தட்டப்பயிறு போன்ற பயிர்களை அடர்த்தியாக வளர்க்க வேண்டும். இவை மண்ணின் மேல் ஒரு போர்வை போல படர்ந்து சூரிய ஒளி நேரடியாக மண்ணில் படுவதை தடுத்து பார்த்தீனிய விதைகளை முளைப்பதை தடுக்கிறது. அதே நேரத்தில் இது மண்ணின் ஈரப்பதத்தை ஆவியாகாமல் தடுத்து நீர் சேமிப்பதற்கு உதவுகிறது. பார்த்தீனியத்தை அழிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கூட்டு முயற்சியாக பார்த்தீனியத்தை வேரோடு அகற்றுவோம்.
1: வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 19ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தகவல்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். தற்போதைய சூழல்ல பகல் நேர வெப்பநிலை அதிகரிச்சு காணப்படுறதால காய்கறி பயிர்கள்ல சார் உறிஞ்சும் பூச்சிகளுடைய தாக்குதல் இருக்கும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கை முறையில வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய் கரைசலை தெளிக்கலாம். அடுத்ததாக கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க கால்நடைகளுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மாத்திரை கொடுக்கணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை காய் ஏலம் நடந்துச்சு. முதல் தர நிலக்கடலை 1 குவிண்டால் அதிகபட்ச விலையாக 12,688 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
3: விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பார்த்தீனியம் களைகளை பூக்கும் முன்பே கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. பார்த்தீனியம் மிகவும் வேகமாக பரவும் ஆக்கிரமிப்பு களையாகும். இது பயிர்களின் வளர்ச்சியையும் மகசூலையும் பாதிப்பதுடன் மனிதர்களுக்கு தோலரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. மேலும் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலங்களை பாதித்து சுற்றுச்சூழல் சமநிலையையும் சீர்குலைக்கிறது. பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்த பூக்கும் முன்பே செடிகளை வேரோடு பிடுங்கி அகற்ற வேண்டும். அகற்றும் போது கையுறை, முகக்கவசம், காலணிகளை பயன்படுத்துவது அவசியம். அகற்றிய செடிகளை பாதுகாப்பான முறையில் குழியில் புதைக்கவோ அல்லது உரிய முறையில் அழிக்கவோ வேண்டும். பயிர் இல்லாத இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம்.

0: மேலும் சைக்கோகிரம்மா பைக்ளோராட்டா என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு வண்டு பார்த்தீனியத்தின் வளர்ச்சியை இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவுகிறது. பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு கூட்டங்கள், களப்பயிற்சிகள், துண்டு பிரசுரங்கள் வழங்குதல் மற்றும் களை அடையாளம் காணும் செயல் விளக்கங்கள் நடத்தப்பட உள்ளன. பூக்கும் முன் பார்த்தீனியத்தை அகற்றுவோம், மனித நலம், கால்நடை நலம், விவசாய வளம் காப்போம் என்ற விழிப்புணர்வு முழக்கத்துடன் அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்குமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நிலக்கடலை VRI 10 உண்மை நிலை விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் 9942589562. மீண்டும் ஒருமுறை 9942589562 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் உதவி பேராசிரியர் தெரிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள் மற்றும் விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருங்குடி மக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளைக் காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.

0: விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடமுழு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுழுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 தேதி அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 தேதி மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 தேதி ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இருவரிச் செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெயே நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாதிகள்

0: வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: மலர்கிறது நாள் மலர். இன்று ஆகஸ்ட் 19.
3: இந்தியாவில் மிக நீண்ட காலம் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்த சர்தார் ஸ்வரன் சிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1907. திறமையாக விவாதம் செய்பவராகவும் பேச்சுவார்த்தையை நடத்துபவராகவும் புகழ் பெற்றவர். பல மொழிகளை கற்றறிந்தவர். 1971 நடந்த வங்கதேச போரின் போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அவர் நடத்திய விவாதங்கள் வெகு சுவாரஸ்யமாக இருந்தன. இவருக்கு 1992 பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. கோவிந்தசாமி கருப்பையா மூப்பனார் என்ற GK மூப்பனார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் கபிஸ்தலத்தில் பிறந்தவர். கலை இலக்கியத்தில் ஆர்வம் மிகுந்த இவர் 1980 முதல் தன் வாழ்நாளின் இறுதி வரை திருவையாறு ஸ்ரீ தியாகபிரம மகோத்சவ சபையின் தலைவராக பொறுப்பிலிருந்து செயலாற்றியவர். கல்வியாளரும் எழுத்தாளருமான சுதாமூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1950. கிராமப்புற மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் கணினி நூலக வசதிகளை தொடங்குவதை முன்னெடுத்து செயல்படுத்தியும் வந்தார். கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் தனது இலக்கிய பங்களிப்பை அளித்துள்ளார். இவரின் டாலர் பஹு என்ற கன்னட நாவல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பின்னர் தொலைக்காட்சியில் நாடக தொடராகவும் மராத்தியில் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. இன்போசிஸ் அறக்கட்டளையினை தொடங்கி அதன் தலைவரானார். 2006 இவருக்கு இலக்கியத்திற்காக RK நாராயண் விருதும் சமூக செயல்பாடுகளுக்காக இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. 2023 பத்மபூஷன் விருதும் பெற்றுள்ளார் சுதாமூர்த்தி. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவரும் இந்தியாவின் 9வது குடியரசுத் தலைவருமான சங்கர் தயாள் சர்மா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1918. இந்தியாவின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த தொலைநோக்கு பார்வையாளர்களில் ஒருவர்

விடுதலை போராட்ட வீரரும் தீரர் என போற்றப்பட்டவருமான சத்தியமூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1887. காமராஜரின் அரசியல் வழிகாட்டி தனது பேச்சாற்றலால் மக்களிடம் சுதந்திர வேட்கையை பரப்பினார். இவர் ஆற்றிய உரைகள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை கதிகலங்க வைத்தன. சைமன் கமிஷன், ஒத்துழையாமை இயக்கம், சுதேசி இயக்கத்தில் சத்தியமூர்த்தியின் பங்கு மகத்தானது. இன்று உலக புகைப்பட தினம். கண்கள் காணும் காட்சிகளை இதயம் பதிவு செய்து கொண்டாலும் பிறருக்கு காட்ட முடியாது. அதனை சாத்தியப்படுத்துவது புகைப்படக்கலை. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் லூயி டாக்ரி என்பவர் வடிவமைத்த புகைப்படக்கலை முறையினையே உலக புகைப்பட தினமாக கொண்டாடுகின்றோம். இன்று உலக மனிதநேய நாள். மனிதாபிமான பணியாளர்களையும் பல்வேறு சூழ்நிலைகளில் தங்களின் இன்னுயிர் இழந்தவர்களையும் நினைவு கூறும் மகத்தான நாள். 2003ஆம் ஆண்டு இதே நாளில் ஐநா பொதுச்செயலரின் ஈராக் நாட்டிற்கான சிறப்பு தூதர் செர்ஜியோ வியேரா டி மெல்லோ என்பவரும் 21 பணியாளர்களும் பாக்தாத் நகரில் குண்டுவீச்சு தாக்குதலில் கொல்லப்பட்டனர். 34 ஆண்டுகள் ஐநாவிற்காக பணியாற்றிய செர்ஜியோவின் நினைவாக 2009ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் உலக மனிதநேய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மனிதநேய பண்பாளர்களை இந்நாளில் போற்றி வணங்கி மகிழ்வோம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மை கோபப்படுத்தும் போது மௌனமாய் இருப்போம், நம்மை விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருப்போம், உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இருப்போம், தோல்வியடையும் போது துணிந்து எழுவோம், வெற்றி பெறும் போது பணிந்தே இருப்போம் என்ற நற்சிந்தனையோடு இந்த நாளை இனிதே துவங்குவோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது காலை மலர். என்றும் காலை மலர் இதழ்களாய் விரிய காத்திருக்கிறது பயனுள்ள பல நல்ல தகவல்கள், அருமையான பாடல்கள்.

0: தமிழமுதம் வழங்குபவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
1: உலகம் முழுவதும் 7300 மொழிகள் இப்போது பேசப்பட்டு வருவதாக ஒரு புள்ளிவர குறிப்பு சொல்லுகிறது. இந்தியாவின் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனாலும் நாம் யோசித்து பார்த்தால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற தமிழ் மொழியும் சீனமும் தான் 3000 ஆண்டு பாரம்பரிய மிக்க மொழிகளாக இருக்கின்றன. இன்றைக்கும் சீரிழமை திறம் வாய்ந்த மொழியாக நம் தமிழ் மொழி இருக்கிறதென்றால் 3000 ஆண்டு இலக்கிய வரலாறும் 2000 ஆண்டு தமிழ் கவிதை வரலாறும் கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. அதில் மரபு கவிதைகள் என்று விளைந்து மலர்ந்த நம்முடைய அந்த கவி வரலாற்றில் ஒரு கட்டத்துக்கு மேல் புது கவிதைகள் என்று சொல்லப்படுகிற நவீன கவிதைகள் வந்தன. மேலை நாட்டு இலக்கியங்களில் D.S. எலியட், எஸ்ரா பவுண்ட் போன்றவர்கள்தான் புதுக்கவிதையை கொண்டு வந்தார்கள். வால்ட் விட்மன் அதற்கான வழி கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் தன்னுடைய புதுமை கண்ணோட்டத்தோடு பார்த்து பழகிய மகாகவி பாரதி சொல் புதிது, பொருள் புதிது, நடை புதிது, சோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மாகவிதை என்று பேசினார். அவர் தன்னுடைய கவிதைகளில் புதிய புதிய முயற்சிகளை கொண்டு பார்த்தார். இந்த புதுக்கவிதை வடிவங்களை 3 பிரித்து கொள்ளலாம் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார். 1 கவி வசனம், 2 வசன கவிதை, 3 கட்டற்ற கவிதை என்று சொல்லப்படுகிற புதுக்கவிதை என்றால் இந்த வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர் மகாகவி பாரதி. காட்டு வாத்து என்கிற தன்னுடைய தொகுப்பின் மூலம் நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதை தொகுப்பை 1930களில் கொண்டு வந்தார்.

0: 1950களில் எழுத்து இயக்கம் தன்னுடைய புதுக்கவிதைக்கான ஒரு தளமாக இருந்தது. 70களில் தோன்றிய வானம்பாடி இயக்கம் பிறகு புதுக்கவிதைக்கான ஒரு விரிந்த தளத்தை கொண்டு வந்தது. பிறகு 80-90களில் அது மக்கள் இயக்கமாக மாறி இன்றைக்கு வரை கவிதை என்பது பல்வேறு வடிவங்களில் எழுதப்பட்டு வருகிறது. புதுக்கவிதை வந்த பிறகு வந்தாது என்றாலும் கூட ஹைக்கு, சென்ட்ரியு என்றெல்லாம் பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது புதுக்கவிதை மக்களின் மனதுக்கு நெருக்கமான வடிவமாகவும் ஏராளமான இளைஞர்கள் எழுதி பார்க்கிற வடிவமாகவும் இருக்கிறது. ஒரு வீட்டில் இருக்கிற கண்ணாடியில் அடிக்கடி ஒரு இளைஞன் முகம் பார்த்துக் கொள்வது போல தன்னுடைய வாழ்வில் இருக்கிற சமூக விஷயங்களை எல்லாம் எழுதி பார்க்கிற வடிவமாக இன்றைக்கு புதுக்கவிதை இருக்கிறது. இப்படி கூட நாம் யோசிக்கலாம், கண்ணாடி என்பது வெளிமுகத்தை காட்டுகிறது, புதுக்கவிதைகள் உள்முகத்தை காட்டுகிறது. அப்படி ஏராளமான நல்ல வரிகளோடு இன்றைக்கு வரை தமிழ் கவிதையை அலங்கரித்துக்கிற புதுக்கவிஞர்கள் ஏராளம். வைரமுத்து, மேத்தா, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், சிற்பி, புவியரசு என்று தொடங்கி பாரதிகளாக இருக்கிற பழனி பாரதி, கவிதா பாரதி, யுக பாரதி என்று ஆரம்பித்து கந்தர்வன், பாலா என்று போய் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இன்றைக்கு கவிதை எழுதுகிறவருடைய பட்டியலாக இருக்கிறது. அதில் பல பல நல்ல நல்ல விஷயங்களும் வந்திருக்கின்றன. குறும்பான கவிதைகளும் இருக்கின்றன, சமூக அக்கறையோடு தெரிக்கின்ற கவிதைகளும் இருக்கின்றன. எதையும் அந்தந்த காலத்தில் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பது நம்முடைய அனுபவம். அதை உணர்த்துகிறார் போல் ஒரு கிண்டல் கவிதையில் ஒரு புதுக்கவிஞர் சொல்கிறார், காலானே காலானே கோமாளி காலானே, காலானே காலானே கோமாளி காலானே, நேற்று பெய்த மழைக்கு இன்று குடைபிடிக்கிறாயே என்று அவர் பேசுகிறார். அப்படி சுவாரஸ்யம் நிறைந்த கவிதைகள் நிறைய இருந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கும் அதனுடைய நவீன வடிவங்களை இளைஞர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதிலே சமூக அக்கறையோடு கூடிய கவிதையை தந்த கந்தர்வனுடைய ஒரு வரி குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்று நினைக்கிறேன். அதை சொல்லி நான் என் கருத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பேசினார். அப்படி புதிய புதிய வடிவத்தில் புதிய புதிய குரலோடு கவிதைகள் வரட்டும். 100 பூக்கள் மலரட்டும் என்று மாவோ சொன்னார், இன்னும் பல 100 பூக்கள் மலரட்டும் என்று நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். காற்று இருக்கிற வரை கவிதை இருக்கும், மனிதர்கள் இருக்கிற வரை கவிஞர்கள் இருப்பார்கள்.
1: தமிழமுதம் வழங்கியவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்.
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு

0: படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய DSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும் பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம்னம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும் 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம்னம் கெம்சாங் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி

0: தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படைதளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் ராணுவ படைகளை தனது விமானப்படைதளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும் தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் அலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிறோம், இது காலை மலர்.

இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். காலை மலரில் இணைந்திருந்து கொள்வோம். தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,291 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 254 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை நிலவரம். பெட்ரோல் 1 லிட்டர் ரூபாய் 108 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். நேர்களை உங்கள் நினைவிற்கு, தொழில் பழகுனர் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், கும்பகோணம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கான விண்ணப்பங்களை வரவேற்கின்றன. 2022, 2023, 2024, 2025 மற்றும் மே 2026 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற பொறியியல், பட்டய மற்றும் கலை, அறிவியல், வணிகவியல் பட்டதாரர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். விண்ணப்பிக்க வேண்டிய மின்னஞ்சல் இணையதள முகவரி nats.education.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 28 இந்த மாதம் 28ஆம் தேதி. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது காலை மலர்.

0: ஒரு நல்ல பல் ஆரோக்கியங்கிறது தினசரி பல் துளக்கறதுல தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம பல் ஆரோக்கியங்கிறது நிறைய இருக்குங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஈரிகளுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் டாக்டர்?
1: ஒரு வீடு கட்டுறப்ப நமக்கு எப்படி ஒரு அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பல்லு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணுங்க. ஈரிகளோட ஹெல்த் தான் பல்லு எவ்வளவு வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ண முடியும். சோ ஈரல பிரச்சனை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காரணம் வந்து

0: அழுக்கு. நம்ம எப்போ வந்து அந்த டெபாசிட்ஸை பற்றி கவலைப்படுறது இல்லையோ, பற்களில் கரை காரை இது ரெண்டுமே பிடிக்கிற வரைக்கும் விடுறோமோ, அப்போ வந்து அந்த கம் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பல்லில் இருக்கிற டெபாசிட்டை ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து பிளாக்குன்னு சொல்லுவோம், அதாவது சாஃப்டாக இருக்கிற டெபாசிட்டு. அந்த டெபாசிட் மேலே கால்சியம் சால்ட்ஸ் டெபாசிட் ஆகி ஆகி என்ன ஆகும்னா அது கால்குலஸ்னு மாறிடுங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிற அந்த காரைக்கு பேர் வந்து கால்குலஸ்னு சொல்கிறோம். இந்த பற்களில் ஏற்படுற சாஃப்ட் டெபாசிட் எப்படின்னா ப்ரஷ் பண்ணுறப்பயே க்ளீன் ஆகிடும். இதே அந்த ஹார்ட் டெபாசிட் வந்து நீங்கள் ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேலிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதாவது க்ளீன் பண்ணணும், தண்ணியை வந்து கொஞ்சம் ப்ரெஷராக அடித்து அந்த காரைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ பற்காரைகள் கரைகள் வச்சிருக்கிறது நல்லது கிடையாது, அது என்ன பண்ணணும்னா கம்ஸை எஃபெக்ட் பண்ணிடும். அது இல்லாமல் கம்ஸில் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெக்னென்சி டைம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கொஞ்சம் கம்ஸில் பிளட் வர்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து சுகர் அன்கன்ட்ரோல்டாக இருக்கோ, கண்ட்ரோல் டயபெட்டிஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, யாருக்கெல்லாம் அன்கன்ட்ரோல்டாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து கம்ஸில் ரொம்ப வலி, வீக்கம், சும்மாவே பல்லு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே இருக்கும். இது வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. அதுக்கப்புறம் வைட்டமின் டெஃபிஷியன்சி, எப்போ விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்குதோ அப்போ வந்து கம்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா கம்ஸில் வரும் முக்கியமான ப்ரோட்டீன் இருக்குது, கொலாஜன்னு அதுக்கு பேர். அதுதான் வந்து கம்ஸோட பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லணும். அந்த கொலாஜன் எதில் இருக்குன்னா நம்ம நார் சத்து நிறைந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதில் நிறையா இருக்குது, வைட்டமின் சியிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றப்ப கம் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்போ நிறையா ஜங்க் ஃபுட்டு ஃபைபர் இல்லாமல் சாப்பிட்றீங்களோ அப்போ இந்த கொலாஜன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபெமிலியலா, இப்போ அப்பா தாத்தாவுக்கெல்லாம் சீக்கிரமாக பல்ல ஆடி விழுகிற டெண்டன்சி இருக்குதுன்னா உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஷுராக நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து பல்லு சீக்கிரத்தில் விழுகும்னு, உங்களோட மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் காலையில் நைட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெகுலராக டென்டிஸ்ட் கிட்ட ஒரு 6 months to 1 year செக்அப் பண்ணிவிட்டு வைட்டமின்ஸ் நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அவ்வளோ சீக்கிரத்தில் பல்லு விழுகாது. இருந்தாலும் கம் ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஃபெமிலியலாகவும் கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம அதை கவனிச்சுக்கணும். அப்புறம் இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வருஷ கணக்கில் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கம்ஸில் இருக்கும். அதை வந்து ட்ரக் இன்டியூஸ்டு கம் டிசீஸ்னு சொல்லுவோம். பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் எந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று வந்து நாங்கள் சேரோட பொசிஷனே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் விமன் படுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, கிட்டத்தட்ட படுக்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்கும். அது வந்து அந்த போஸ்டரல் வேரியேஷன்னால ப்ரெக்னென்சி டைமில் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம். அப்படி எமர்ஜென்சி ப்ரொசீஜர் பண்ணி தான் ஆகணும்னா ஃபஸ்ட்டு 3 months பண்ண முடியாது, அதே மாதிரி லாஸ்ட் 3 months, அதாவது 7 months to 10 months வரைக்கும் பண்ண முடியாது. அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஏதாவது எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் அதை பண்ணணும்னா பண்ணலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னென்சி டைமில் ஓரல் ஹைஜீனை நல்லா வச்சுக்கோங்க. இன்னொரு ரீசன் ஏன் வந்து ப்ரெக்னென்சி டைமில் டென்டிஸ்ட் கிட்ட வர்றதை அவாய்ட் பண்ணணும்னா, கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுற மாதிரி இருக்கும், பெயின் கில்லர்ஸ் போடுற மாதிரி இருக்கும், பிளசன்டல் பேரியர்னு ஒன்று இருக்குது, உங்கள் குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் நாங்கள் ட்ரக்ஸ் கொடுப்போம். இருந்தாலும் அனாவசியமாக நம்ம ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை வேறு எந்த மெடிசன்ஸ் கொடுக்குறதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால வருமுன் காக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கணும். நார்மலாக ஒரு ஸ்கேலிங்கோ ரூட் பிளேனிங்கோ அந்த ப்ரொசீஜர்ஸை வருஷத்தில் ஒரு வாட்டி டென்டிஸ்ட்டை பார்த்து தேவைன்னா செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஈறு பிரச்சனையை ஈஸியா தடுத்துக்கலாம்.
1: விபத்துகள்னால ஏற்படக்கூடிய பல் பாதிப்புகளை குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். காலை மலரில் இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ 1 to 22 rupees, கத்திரிக்காய் அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் 54, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சௌ 40, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100. சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 80, முட்டைக்கோஸ் 32, பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், காலிஃபிளவர்

0: பூ ஒன்று 40 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 220, திராட்சை 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் காலை மலர். நேர்களை உங்கள் நினைவிற்க, முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் முன்பதிவு செய்து பங்கேற்க திருச்சி மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுப்பிரிவு மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ளது. போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் அனைவரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக வீரர்களின் குழு மற்றும் தனிநபர்களின் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 31 தேதி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சி மாவட்ட முன் இணைப்பு எண்ணோடு 242-06-85 என்ற தொலைபேசி எண்ணிலும், 74-01-70-34 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காலை மலர்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நிறைவு பெற்றது காலை மலர். இதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை கேட்கலாம். வழங்குகிறார் திட்டசேரி முகமது அன்வர்தீன் அவர்கள்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது சொல்வீந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை. வழங்குபவர் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள்.
2: வணக்கம். தியாகத்தின் திருவுருவம் தீரர் சத்யமூர்த்தி. 1887 ஆகஸ்ட் மாதம் 19 புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தார். தந்தை சுந்தர சாஸ்திரி, தாயார் சுப்புலட்சுமி அம்மையார். தீரர் சத்யமூர்த்தி என்று பலராலும் போற்றப்படும் பண்பாளர் இவர். கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் ஆசான், குரு, வழிகாட்டி. கல்லூரி மாணவ பருவம் முதலாக அரசியல் விழிப்புணர்வு பெறும் சுதந்திர வேட்கை கொண்ட வேங்கையாய் திகழ்ந்தவர். காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு கிராமமாக நாடி சென்று நாட்டு பற்றை விதைத்தவர். இவர் திலகர், லாலா லஜபதி ராய் இவர்களின் எழுத்து பேச்சால் கவரப்பட்டவர். மகாத்மா காந்திஜி மீது மாறாத அன்பு கொண்டவர். அக்காலத்தில் நடந்த அனைத்து அறப்பணிகளிலும் தொடர்புள்ள தியாக சீரர் இவர். எட்டயபுரத்து எழுச்சி கவிஞர் பாட்டுக்குறு புலவர் பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்தவர். பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்தபோது அதை வன்மையாக எதிர்த்தவர். போராடி வெற்றி பெற்று தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் நின்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். 1934 டெல்லி சட்டமன்றத்துக்கு தேர்வானார். அங்கே இவர் வாதாடிய விதம் மிகவும் சிறப்பானது. ஆங்கிலேயர் பதில் கூற திணறக்கூடிய விதமாக இவர் வாதம் திகழ்ந்தது. துணிவு மிக்கவர் என்று போற்றப்படும் இவரது வாதம் போற்றத்தக்கதாக இருந்தது. இந்திய சுதந்திரத்தின் தலைவராக 1919 காந்தியடிகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற இடங்களில் இந்திய விடுதலையின் அவசியம் குறித்து அழகாக எடுத்துரைத்தார். ஒருநாள் இதுபோல் ஒரு கூட்டத்தில் அயர்லாந்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஒருவர் எழுந்து, இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு நாட்டில் கொலை கொள்ளை மலியும் என்று கேட்டார். அதற்கு உடனே சத்யமூர்த்தி, ஆங்கிலேயர்கள் அகில உபகரணத்தையும் ரட்சிக்க வந்த காவலர்களா என்று திருப்பி கேட்டு கேட்டவரின் வாயை அடைத்து அதோடு மற்றவர்களுக்கும் புரிய வைத்தார். 1938 சென்னை நகர மேயர் பதவிக்கு இவர் தேர்வானார். 1942 சுதந்திர போரில் ஒரு முக்கிய ஆண்டு. அப்போதுதான் போராட்டம் தீவிரமானது. பூரண சுதந்திரம் அவசியம் என்று உணரப்பட்ட

காலகட்டம் அது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தப்பட சத்தியமூர்த்தி தீவிரமாய் பாடுபட்டார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டார். இவர் மீது மகாத்மா காந்தி தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார். அசாதாரணமான துணிவுமிக்க பேச்சு தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் மிக அருமையாக பேசும் துணிவு பெற்றவர். இந்திய விடுதலைக்காக ஒரு முறையான ஆள் அனுப்பினால் போதும் என்ற நிலை வந்தால் சத்தியமூர்த்தி மட்டும் போதும் என்று மகாத்மா காந்தி போற்றும்படியான பாராட்டை பெற்றார். இதைவிட இவர் பெருமைக்கு வேறு சான்று வேண்டுமா என்ற காமராஜ் என்பவரை நம் பாரத தமிழராக அடையாளம் என சொன்ன காரணமாக இருந்தவர் இவரே. அரசியலுக்கு அறிமுகம் செய்து சகல துறைகளிலும் வளர்த்தவர் சத்தியமூர்த்தி. இவர் தந்தை சந்திர சாஸ்திரியார் வடமொழியான சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை மிக்க இவர். இதுபோல் சத்தியமூர்த்தியும் வடமொழி புலமை மிக்கவர். இசை நாடகம் போன்ற துறைகளில் ஆர்வம் மிக்கவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம். பல முறை சிறை சென்று தீர சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர் வரிசையில் சிறப்பிடம் பெற்றவர். 1924 தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவை அமைத்து ஆட்சி உரிமையை பெறலாமா கூடாதா என்ற கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் பிரிவினை வந்தது. அதில் சத்தியமூர்த்திக்கு எதிர்ப்பாகவும் காந்திஜிக்கு ஆதரவாகவும் காமராஜ் செயல்பட்டார். 1926 தேர்தலில் போட்டியிடுவோம் என்ற காந்திஜியின் தீர்மானத்திற்கு பிறகு காமராஜ் சத்தியமூர்த்தியுடன் சேர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். இந்த தேர்தல் பணியின் போது ஏற்பட்ட நட்பு இறுதி வரை தொடர்ந்தது. 1931 மதுரையில் நடைபெற்ற காங்கிரசின் மாநில கூட்டத்தில் 27 காமராஜ் சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட மூலகாரணமாக இருந்தவர் இவரே. 1935 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொன்விழா மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் சுதேசி கண்காட்சி கலை விழாவின் போதும் சத்தியமூர்த்தி நிர்வகிக்கும் முறையை காமராஜுக்கு எடுத்து வைக்கும் வகையில் தனக்கு உதவியாக வைத்துக் கொண்டார். 1935 டெல்லியில் நடைபெற்ற மத்திய சட்டசபை கூட்டத்திற்கு காமராஜரையும் அழைத்துச் சென்றார். அங்குள்ள தனது சட்டசபை சகாக்களுக்கும் டெல்லி காங்கிரஸ் உறுப்பினர் மற்றும் தலைவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். 1936 காரைக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் தேர்தலில்தான் தலைவராகவும் 33 காமராஜை செயலாளராகவும் தேர்ந்தெடுக்க செய்தார். 1940 சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்குமாறு சத்தியமூர்த்தியை ஆங்கில அரசு வேண்டிக் கொண்டது. தனிநபர் சட்டம் இயக்கம் அமலில் இருப்பதால் அப்பதவியை ஏற்கக்கூடாது என்று காமராஜ் கூறியதை சத்தியமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். அரசு விழாக்களில் காங்கிரஸ் காரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று விதிமுறை இருந்தது. 1940 சென்னை கவர்னர் ஆதார் ஹோப் தலைமையில் நடைபெற்ற பூண்டி நீர்த்தியாக்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சென்னை நகர மேயர் என்ற முறையில் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டார். அப்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜ் விதிமுறையை மீறிய தனது அரசியல் ஆசாம் சத்தியமூர்த்தியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி தரும்படி கேட்டார். மறுப்பேதும் தெரிவிக்காமல் சத்தியமூர்த்தியும் எழுதி கொடுத்தார். அரசியலில் காமராஜரின் அசுர வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்தவர் சத்தியமூர்த்தி அவர்களே. சத்தியமூர்த்தியை காமராஜரின் அரசியல் குரு வழிகாட்டி என்றே கூறலாம். எட்டயபுரத்தின் எழுச்சி கவிஞர், பாட்டுக்கூறு புலவர், மகாகவி பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்த தீர சத்தியமூர்த்தி பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்தபோது அதை வன்மையாக எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தல் என்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம் அநேகம். இவர் 1945 மார்ச் 26 காலமானார். பல முறை சிறை சென்று தீர சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றவர். இத்தகைய சிறப்பான சுதந்திர போராட்ட தீர சத்தியமூர்த்தி அவர்களை பற்றிய மிகச்சிறந்த தகவல்களை இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையிலே எழுந்த வரலாற்று குறிப்புகளில் விரவி கிடக்க காணலாம். தீரர் சத்தியமூர்த்தியின் வாழ்க்கை பயணத்தில் நடைபெற்ற சாதனைகள் பொன்னெழுத்துக்களாலே சரித்திர பக்கங்களில் பொறித்து வைக்கத்தக்க பெருமையும் கீர்த்தியும் புகழும் உடையதாகும். தீரர் சத்தியமூர்த்தி தியாகத்தின் திருவுருவமாக திகழ்ந்தவர். தியாகம் என்ற சொல்லுக்கும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கும் ஒரு இலக்கணமாக

0: திகழ்ந்த தீரர் என்று சொன்னால் அது மிக இல்லை. தியாகத்தின் திருவுருவமான தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருடைய பிறந்த மாவட்டமான புதுக்கோட்டைக்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்ந்து காட்டியவர். இவர் வாழ்க்கையில் பெற்ற வெற்றி பெற காரணமாக இருந்த போராட்டங்களும் எதிர்நீச்சல்களும் சவால்களும் யாரும் எந்த தியாகசீலரும் சந்தித்திராத வகையில் மிகவும் நுட்பமானதும் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய அற்புதமான காரியமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட தீரரும் வீரரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் வேறென்ன விளைவுகள் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு சரித்திரத்தினுடைய பக்கங்களை தன்னுடைய ஒளி மிகுந்த வெற்றி திலகத்தாலே நிறைத்து காட்டியவர் தீரர் சத்தியமூர்த்தி. இத்தகைய தீரரை நாம் எப்போது இனிமேல் காணப்போகிறோம் என்று இயங்கத்தக்க விதத்தில் இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் போராட்டமும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. தீரர் சத்தியமூர்த்தியினுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களிலும் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரான நடைமுறைகளை எதிர்த்து போராட வேண்டிய அமைப்பும் மிகப்பெரிய சவாலும் தன்னை எதிர்நோக்கி இருப்பதைக் கண்ட தீரர் சத்தியமூர்த்தி எதையும் மன துணிச்சலோடும் பொறுமையோடும் விவேகத்தோடும் ஆற்றலோடும் எதிர்கொள்ளும் திறனாளராக திகழ்ந்தார் என்றால் அது மிக இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று இந்திய சுதந்திரத்தை காப்பதே தன்னுடைய உயிர் மூச்சு என்று தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த தியாகத்தின் திருவுருவம்தான் நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள். நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெயரிடையேதான் சென்னையிலே மிகப்பெரிய பவன் ஒன்று சத்தியமூர்த்தி பவன் என்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலே மட்டுமல்ல இந்திய சுதந்திர விடுதலைக்காக பாடுபட்ட எல்லா தியாகிகளின் உள்ளத்திலும் சத்தியமூர்த்தி ஒரு முன்னோடியாக ஒரு முன்னோட்ட தலைவராக ஒரு ஒடிகூட்டிய பாரத திருநாட்டினுடைய மகுடத்திலே வைக்கப்பட்ட வைர மணி மகுடமாக ஒளி முத்தாக திகழ்ந்தார். அந்த ஒளிமுத்தும் மணிமகுட தலைமையும் தீரர் சத்தியமூர்த்தியை வரலாற்று பக்கங்களிலே பொன்னேற்றில் பதிக்கத்தக்க அளவுக்கு சரித்திர சாதனைகளை செய்ய வைத்தது என்றால் அது மிக இல்லை. இவர் 1945 மார்ச் 26 காலமானார். இவ்வளவு சிறப்புக்கும் காரணமான சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் அவர் போன்று தியாகசீலராக வாழ்வதற்கு அவருடைய அடிச்சவற்றை நாமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெறுவோம். தியாகசீலரான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நாம் நுட்பமாக புரிந்து கொண்டு இவருடைய வாழ்வின் துறைகளில் இவர் பெற்ற வெற்றியைப் போலவே நாமும் வாழ்ந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முயல்வோம், வெல்வோம். வெல்க பாரதம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை. வழங்கினார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: தமிழன் படத்திற்காக திருச்சி லோகநாதன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: எட்டு மணி 36 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலை வரிசையில இதே ராகம், புத்தம் புதிய பாடல்கள்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: 8:45 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில புத்தம் புதிய பாடல்களாய் இதயராகம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: பூடிஸ்தான் வர. கோ சித்தன் இல்ல, நான் போறேன்.
1: திருப்பி திரும்பி வர.

0: எந்த வீடு?
1: சொல்றேன்.
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம். எங்க ஊருக்கு?

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துறீங்களா?
1: என்ன லெட்டர் வந்திருக்கனே?
2: கிடைக்கும்
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். கால் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். புதிய பாடல்களை திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சலமேல எனத் தொடங்கும் ஸ்ரீரங்கம் ரங்கசாமி நட்டுவனார் இயற்றிய பதபர்ணம், நாட்டுக்குறிஞ்சி ராகம், ஆதித்தாளம்.

நேரம் 9:48. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வாயிலின், கே பி அனல்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து அக்ஷயலிங்க விபோ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்புதாளம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழ்நாட்டில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும். தஞ்சை, கோவை, மதுரை, நெல்லை, விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கான விடைத்தாள் நகல் இன்று வெளியிடப்பட உள்ளது. மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர், மாவட்ட தர ஆலோசகர் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கு தகுதியுடையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வரும் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் கைபேசி எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பாதுகாப்பு மையங்களை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் ஆலயத்திற்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள். வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் ஆலயத்திற்குள் செல்போன்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்றும், ராஜகோபுரம் அருகே செல்போன் பாதுகாப்பு மையங்கள் 2ம், வடக்கு கோபுரமான அம்மன் கோபுரம் அருகே 2 பாதுகாப்பு மையங்களும், தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அருகே 1 பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பக்தர்கள் 5 ரூபாய் கட்டணமாக செலுத்தி செல்போன்களை ஒப்படைத்துவிட்டு டோக்கன் பெற்று சாமி தரிசனம் முடிந்த பிறகு செல்போன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அருணாசீஸ்வரர் ஆலய நிர்வாக துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவண்ணம் என் ரவிச்சந்திரன்.
0: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் 2வது சுற்றில் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து, உன்னாட்டி ஹூடா ஆகியோரும் இன்று களமிறங்குகின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை ரசிக்க காத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். விறுவிறுப்பான காலை பொழுதுல உங்களை சுறுசுறுப்பாக்க வருகிறது போடு ஆட்டம் போடு.

இணைந்திருங்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் ஒரு பட பாடல்களாய். புது பாட்டு படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடலாய் புது பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்டு ரசிக்கலாம். உற்சாகம் உச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் காணுயிர் புகைப்படக் கலைஞர் TRA அருந்தவச் செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள்.

0: வணக்கம் மக்களே. நிறைய பேருக்கு அந்த புகைப்பட கலைத்துறையில ஆர்வம் அதிகமா இருக்கும். அதாவது சும்மா இருக்கிற ஃப்ரெண்ட கூட கூப்பிட்டு, டே மச்சா வாடா, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாமளும் இதுதான் சாக்குன்னு நிறைய போஸ்ட் கொடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோடும் பண்ணுவோம். இன்னும் சிலருக்கு இது மாதிரி இல்லாம ரேரா ரொம்ப த்ரில்லா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் நம்ம போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இதெல்லாம் வந்து ஆசைன்னு சொல்ல முடியாதுங்க, லட்சியம், பேராசை, கனவுகள்னே சொல்லலாம். இப்பெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வனத்துறைக்கு போகலாம், ஜீப்ல எங்கேயாவது கூட்டிட்டு போய் அவங்க பெர்மிஷன் மூலமா நம்ம போட்டோ எடுப்போம். ஆனா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் அந்த கேமரா அப்டேட் எல்லாம் இருந்திருக்காது, அப்புறம் ஜீப் வசதி எல்லாம் இருந்திருக்காது, அங்க சாலை வசதி இருந்திருக்காது, அப்பெல்லாம் எப்படி போட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரல. அதை தீர்க்கிற விதமா தான் நம்ம கிட்ட கான் உயிர் புகைப்பட கலைஞர் அருள் தவச்செல்வன் அவர்கள் வந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க வராங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கலாம்.
1: எனது பெயர் அருந்தவச்செல்வன். எனது சொந்த ஊர் சத்தியமங்கலத்துக்கு கிழக்கே உள்ள தூக்கணாக்கம்பாளையம் என்னும் ஊராகும். நான் கோயம்புத்தூரில் படித்துவிட்டு கோயம்புத்தூரில் தங்கியுள்ளேன். எட்டாவது படிக்கும் பொழுது ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருந்தேன். பின்னர் புகைப்படத்தில் ஆர்வம் வந்து ஒரு அக்வா என்னும் கேமராவில் முதலில் நண்பர்களையும் இயற்கை காட்சிகளையும் படம் பிடித்து வந்தேன். அதன் பின்னர் வளர்க்கும் விலங்குகள், நாய், பூனை போன்றவற்றையும் பறவைகளையும் படம் எடுக்க ஆரம்பித்தேன். எங்கள் ஊர் ஃபாரஸ்ட் அருகே இருப்பதால் அங்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடைத்தது. நண்பர்களுடன் சிறுவதிலேயே மணக்காட்டிற்குள் சென்று படம் எடுக்க துவங்கினேன். அதன் பின்னர் மினோல்டா A5 என்னும் கேமரா வாங்கினேன். அந்த கேமராவில் யானை, மான் போன்றவற்றை எடுக்க ஆரம்பித்தேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தூக்கணாங்கம்பாளையம் வனத்துறையில் ஃபாரஸ்டராக பணிபுரிந்து வந்த செல்வராஜ் என்பவர் ப்ரமோஷன் ஆகி முதுமலை காட்டில் ரேஞ்சராக சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு முறை ஊருக்கு வந்திருக்கும் பொழுது அவரை சந்தித்தேன். எனது ஆர்வத்தை பார்த்து முதுமலைக்கு ஒரு நாள் வாருங்கள் என்று கூறினார். நான் முதுமலை சென்றேன். அங்கு அவருடன் உதவியால் யானைகள், மான் போன்றவற்றை இயற்கை சூழலில் படம் எடுத்து அது நன்கு அமைந்தது. அக்காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமையானால் பந்திப்பூருக்கு அருகே உள்ள கிராமங்களிலிருந்து மாடுகளை விலைக்கு வாங்கி கூடலூர் கொண்டு செல்வார்கள். நடக்க முடியாத மாடுகளை அங்கேயே விட்டு விடுவார்கள். அவற்றை வேட்டையாட புலிகள் நடமாட்டம் இருக்கும். அதனை வெள்ளிக்கிழமை காண்பதற்காக அவருடைய உதவியின் பேரில் இரவு ஜீப்பில் டார்ச் லைட் ஒளியுடன் தேட ஆரம்பித்தோம். அப்பொழுது புலியை முதன் முதலாக பார்த்திருக்கிறேன். அதன் பின்னர் பரம்பிக்குளம் போன்ற பகுதிகளிலும், சத்தியமங்கலத்தில் தற்போது புலிகள் காப்பகத்தில் உள்ள தளமலை பகுதியிலும் புலியை பார்த்துள்ளேன். ஆனால் படங்கள் எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த வசதியுள்ள கேமராக்கள் இல்லை. மிகவும் அருகில் சென்று எடுக்கக்கூடிய 35mm கேமரா மட்டும்தான் இருந்தது. அதுவும் கருப்பு வெள்ளை நிழற்படங்களை எடுக்கக்கூடிய கேமராவும் அந்த சுருளும் தான் என்னிடம் இருந்தது. அதை ஸ்டுடியோவில் கொடுத்துத்தான் ப்ராசஸ் செய்து பிரிண்ட் போட வேண்டும். அக்காலகட்டத்தில் செலவு அதிகமாவதால் படங்கள் வந்து ஒவ்வொரு படத்தையும் கவனமாகவும் எடுக்க தொடங்கினேன். அந்த பயிற்சி பின்னால் மிகவும் பயனுடையதாக அமைந்தது என்றே கூறலாம். பிளாக் அண்ட்க்கு பின்னர் கலர் பிலிம் எடுக்க ஆரம்பித்தேன். அதற்கு பின்னால் ஸ்லைட் பிலிம், அதாவது டிரான்ஸ்பரன்சி பிலிம், பாசிட்டிவ் பிலிம் என்பதை கையாள தொடங்கினேன். அதில் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளிலும் வனக்காடுகளுக்கு சென்றும், காப்பு காடுகள், புலிகள் காப்பகம் போன்றவற்றிலும், பிற மாநிலங்களால் மத்திய பிரதேஷ், ரந்தன்பூர், கார்பெட் போன்ற பல பகுதிகளுக்கும் சென்று படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகமாகும் பொழுது படங்கள் எடுப்பது மட்டுமன்றி கூர்ந்து கவனிக்க தொடங்கியதால் அது பற்றிய பல நிகழ்வுகளிலும் மனவோட்டமாக சென்று அதை பற்றி பல கட்டுரைகளை தற்போது எழுதி வருகிறேன். பறவை புகைப்பட கலை என்னும் நூலினை எழுதி வெளியிட்டுள்ளேன். இப்படி என்னுடைய புகைப்பட வளர்ச்சியானது தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. தற்போதும் எடுத்து வருகிறேன். தற்போது நவீன கேமராக்களான டிஜிட்டல் கேமராவை பயன்படுத்துகிறேன். முன்னர் எடுத்த சுருள் படங்களுக்கும் டிஜிட்டல் கேமராவுக்களும் டிரான்ஸ்பரன்சிகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. டிரான்ஸ்பரன்சி பிலிமில், அதாவது ஸ்லைட் பிலிமில், வண்ணங்கள், நிறங்கள் இயற்கையாக கிளி என்றால் கிளி போன்ற வண்ணத்திலேயே அமையும். ஆனால் முன்னர் வந்த ஆரம்பகால டிஜிட்டல் கேமராக்களில் வண்ண மாற்றங்கள் நிகழும். உதாரணத்துக்கு கிளியை எடுத்துக்கொண்டால் பச்சை நிறம் இல்லாமல் நீளம் அல்லது அதிக பச்சை கொண்டு காணப்படும். அவற்றை கம்ப்யூட்டர் மூலியமாக போட்டோஷாப்பில் ஒர்க் செய்துதான் கலர் கரெக்ஷன் செய்ய வேண்டிய உள்ளது. ஆனால் டிரான்ஸ்பரன்சி பிலிமில் அப்படி இல்லை. இப்பொழுதும் வெளிநாடுகளில் டிரான்ஸ்பரன்சி பிலிமை உபயோகத்தில் உள்ளார்கள். ஆனால் இந்தியாவில் அந்த பிலிம் அதிக விலை உள்ளதால் பயன்படுத்த இயலுவதில்லை. முன்னர் வந்து படம் எடுக்கும் பொழுது பிரேம் மற்றும் படங்கள் வந்து பிரேமில் அமைக்க ஏற்றமாறு முன்கூட்டியே மனதில் ஒரு திட்டமிட்டு என யூகித்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் முன்னர் இருந்தோம். இப்பொழுது டிஜிட்டல் கேமராக்களில் போட்டோ எடுத்துவிட்டு அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் பிரேம் சைஸ் எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். முன்னரும் மாற்றலாம், ஆனால் இப்பொழுது உள்ள அளவுக்கு வசதிகள் கிடையாது. AI தொழில்நுட்பங்கள் எல்லாம் வரப்போகி படம் எடுப்பதும் சரி, படத்தை ப்ராசஸ் செய்வதும் எப்படி மிகவும் எளிதாகிவிட்டது என கூறலாம். நான் எடுத்த படங்கள் முன்காலங்களில் நிறைய அவார்டு வாங்கியுள்ளது. போட்டோகிராபி சொசைட்டி அமெரிக்காவில் என்னுடைய படம் பரிசு பெற்றுள்ளது.

0: உள்ளது. அதுபோக உலக அளவிலும் தேசிய அளவிலும் நிறைய பரிசுகள் பெற்றுள்ளேன். சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் கிட்டத்தட்ட 185 படங்களுக்கு மேல் சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் பெற்றுள்ளேன். ஃபெலோஷிப், அசோசியேட்ஷிப் போன்ற அமைப்புகள் வழங்கும், அதாவது போட்டோகிராஃபர் சொசைட்டி அமெரிக்கா 3-ஸ்டார் ரேங்க் போன்றவற்றையும், மலேசியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளும், இந்தியாவில் IIPC என்பது நாடும் அசோசியேஷன் ஃபெலோஷிப் போன்றவைகளை பெற்றுள்ளேன். இது வந்து முன்னர் ஒரு படம் எடுப்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக வழங்கப்பட்டது. தற்போது அதில் அதிக அளவில் யாரும் ஈடுபடுவதில்லை. முன்னர் இதனை பெறுவதே ஒரு சேலஞ்சாக எண்ணி அக்காலகட்டத்தில் புகைப்படக்காரர்கள் எல்லாரும் போட்டி கலந்து கொண்டு சாதிக்க முற்பட்டனர். முன்னர் நாங்கள் எல்லாம் காட்டிற்குள் அதிகாலையில் நடந்து சென்றால் மாலை இரவு இருட்டாவதற்கு போல் பின் திரும்ப நேரிடும். நடந்தேதான் அதிக தூரம் செல்வோம். சத்தியமலை காடுகளில் பல பகுதிகளில் உள்ளேயே பாறையின் மேல் தங்கி அங்கேயே நெருப்பு மூட்டி அங்கேயே உணவு சமைத்து அங்கேயே தங்கி எடுத்த நாட்கள் எல்லாம் உண்டு. யானைகள் வந்து வாசனை நுகரும் சக்தி இருப்பதால் அப்பொழுதெல்லாம் நாங்கள் வாசனை திரவியங்களோ முகத்திற்கு போடுற பவுடர் போன்றவற்றை பயன்படுத்துவதோ இல்லை. எப்பொழுது வேணாலும் யானையை, கரடி போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் இப்பொழுது பெரும்பாலும் வாகனத்தில் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். ரோடும் அந்த அளவுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டு விட்டன. முன்கால சாலைகள் அதிகம் கிடையாது, நடந்துதான் செல்ல வேண்டும். காலை உணவு பெரும்பாலும் ரொட்டி பிரெட் வாங்கி செல்வோம். அதை ஓரிரு நாளில் அது தீர்த்து விட வேண்டும், இல்லை என்றால் கெட்டுவிடும். அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு சென்று அங்கேயே சமைத்து சாப்பிடுவோம், அல்லது அருகில் உள்ள கிராமங்களில் சென்று வாங்கி செல்வோம். எல்லாமே ரெடிமேட் ஃபுட் வந்து விட்டது. அதனால் உணவு பிரச்சனை தற்போது இருப்பதில்லை. நான் பல வகையான படங்கள் புகைப்படக்கலையில் இதுவரை மனிதர்களை எடுப்பது, இயற்கை காட்சிகளை எடுப்பது, மேக்ரோ போட்டோகிராபி நுண்ணிய கருவியில் கொண்டு எடுப்பது போன்ற பல வகையான வகைகள் தற்போது இருக்கிறது. இதில் நான் வந்து இயற்கை சார்ந்த படங்களை மட்டுமே எடுத்து வருகிறேன். லேண்ட்ஸ்கேப், வைல்ட் லைஃப், இன்செக்ட், மேக்ரோ போட்டோகிராபி போன்றவற்றை எல்லாம் எடுத்து வருகிறேன். இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு இடையூறு இல்லாமல் எடுப்பது எனது முதல் பணியாக கருதி இன்றல்ல ஆரம்ப காலம் முதல் இதை இப்படித்தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு இதில் கருத்தில் கொண்டுதான் எடுத்து வருகிறேன். அதன் காரணம் என்னுடன் இருந்த அக்காலகட்டத்தில் நண்பர்களும் சரி, புகைப்பட நிபுணர்களும் சரி, அவர்கள் அவ்வாறு இருந்ததால் நாங்களும் அதனை பின்பற்றி அதே பழக்கத்துக்குள்ளாகி இன்று வரை மனதில் பதிந்து அதே போல் எடுத்து வருகிறேன். சிறுவயதில் காடுகளில் போகும்போது எனது அம்மா மிகவும் கைகியது உண்மை, ஆனால் பின்னாளில் என்னை ஊக்குவித்தார்கள். ஜாக்கிரதையாக சென்றுவா என்று மட்டுமே கூறுவார்கள், போவதற்கு தடை ஏற்படுத்தியதே இல்லை. என்னுடைய படங்களை மிகவும் ரசிப்பார்கள், எனவே அது ஒரு எனக்கு மிகுந்த ஊக்கமாக இருந்தது. அதனால் மேலும் நான் படம் எடுப்பதில் சிறந்த நிபுணத்துவம் வாங்கியவனாக மாற ஏதுவானது. அதே போல படம் எடுத்துக் கொண்டிருந்தோம், தூரத்தில் குருவி வந்து தாய்க்குருவியானது வட்டமிட்டபடியே கத்திக்கொண்டே அங்கு வந்தது. சரி, நாங்கள் தான் இடையூறும் செய்கிறோம் என்று கேமராயை அங்கேயே விட்டுவிட்டு தூரத்திற்கு வந்து விட்டோம். அது குருவி கூட்டுக்கு செல்வது, என் பக்கம் வருவது, இப்படியே வட்டமிட்டபடியே கத்திக்கொண்டிருந்தது. என்னதான் என்று பார்க்கும் போது பாம்பு வந்து விட்டது. பாம்பு கூட்டருகே வந்தது, தொடர்ந்து கத்தியது. நாங்கள் பாம்பை துரத்தி விட்டோம், அதை காப்பாற்றி விட்டோம். ஆனால் பின்னாளில் தெரிந்தது இது இயற்கையான ஒரு இது, ஒன்றுக்கொன்று உணவுக்காக போராடுவது என்பது அவருடைய வாழ்க்கை சூழல். எனவே அதன் பின் மனது கஷ்டமாக இருந்தாலும் சிலதை பார்த்துக் கொண்டு அப்படியே விட்டுவிட்டு வந்து விடுவோம். ஒன்றை ஒன்று விழுங்குவதும் தாக்குவதும் வனக்காடுகளை நடப்பது இயற்கையான ஒன்று என பின்னாளில் மனத்தில் ஒரு திருப்தி ஏற்படுத்த வேண்டும். இருந்தாலும் இன்னும் சில நிகழ்ச்சிகள் மனதை குலுக்கிக் கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது படம் எடுப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தகுந்த தருணத்துக்காக காத்து கொண்டிருந்து எடுக்கும் படங்கள் தான் சிறப்பாக அமையும். எல்லா படங்களையும் தொடர்ந்து நவீன கேமராவை கொண்டு பட்டணை அழுத்தி எடுப்பது என்பது சரியான முறையும் அல்ல, சரியாக அமையாது என்பது என்னுடைய கருத்து. தக்க தருணம் வரை காத்திருந்து எடுத்தல் வேண்டும். அதே போல காட்டு உயிரிழி படம் எடுப்பது என்று பொழுதுபோக்கான படம் எடுப்பது என்ற எண்ணி அதில் இறங்கக்கூடாது. உங்களுக்கு இயற்கையின் மீது ஆர்வமும் காட்டு உயிர்களை காண்பதோடு இல்லாமல் அவற்றினுடைய வாழ்க்கை முறையை அறியவும் சூழலை உணரவும் எண்ணி படம் எடுத்தீர்களானால் அதற்கும் நல்லது. உங்களுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் பலவிதமான புதிய அனுபவங்களையும் தேடல்களையும் உங்களுள்ளே உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் பொழுதுபோக்கு என்று போனால் ஏமாற்றம் தான் வரும். இன்னொன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், சிற படத்துறையை போன்று வைல்ட் லைஃப் போட்டோகிராபியில் வருமானம் என்பதை நினைத்து படம் எடுத்து சென்றால் அது சரி வராது. வருமானத்தை ஈட்டுவது என்பது இயலாத காரியம். யாரோ ஒரு இருவர் இருக்கலாம், 99% வருமானத்தை எதிர்கொண்டு திரையில் இறங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஈடுபாட்டுடன் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு மனநிறைவும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.
1: புகைப்படக்கலை அப்படின்றது வந்து ஒரு கலை தான். வருமானத்துக்காக இந்த துறையில ஒரு சில பேர் வந்தாலும் இந்த துறையில லட்சியம் இருந்து கனவுகள் இருந்து பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வருமானத்தை ஈட்டுறதுக்காக இந்த துறைக்குள்ள வராதிங்க அப்படின்னும், அப்புறம் எந்த ஒரு காட்டு விலங்குகளை நீங்க புகைப்படம் எடுக்க போனாலும் அந்த காட்டு விலங்குகளை துன்புறுத்தல் செய்யாம இருக்கணும்.

0: அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கக்கூடிய அந்த உணவு சங்கிலி கொஞ்சம் மனசை பாதிப்படையும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு வேட்டையாடும் போது அது பார்க்க பாவமாதான் இருக்கும். ஆனா இயற்கையால இதுதான் கட்டமைக்கப்பட்டது, இது மாற்றி அமைக்க முடியாது அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க காணுயர் புகைப்பட கலைஞர் அருள் தவச்செல்வன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் காணுயிர் புகைப்பட கலைஞர் TRA அருந்தவச்செல்வன் அவர்கள் தந்த தகவல்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்க பாடலாக ஒலிக்கிறது வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நாலு பேருக்கு நன்றி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 11:30.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இயற்கை வழியில என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 டன் போடணும், கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன், மண்புழு உரமும் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன், பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
1: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: தென் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது உருவங்கள் மாறலாம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: பட் நான் ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தமல்ல ஐயோ, அது எல்லாமே ஃபேக். வாட், என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: கேட்கலாம் சட்டம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: ஹே சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்டு போது தெரியுமா?
1: எஸ் ஜஸ்ட் லைக்

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. தாய் வீடு திரைப்படத்திற்காக ஸ்ரீ பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷவாணி திருச்சி அலைவரிசையோடு.
2: குறளமுதம்
3: ஒற்றாடல் 59 அதிகாரம் முதல் குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்.
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
6: உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துக்குமே உயிர் வாழ ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியமாகுது. பல காரணங்களால நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. பெருகி வரக்கூடிய தொழிற்சாலைகள், வாகனங்கள், இவற்றிலிருந்து வெளியாகும் புகைகள் சுவாச நோய்களை உண்டாக்குறதோட இல்லாம அமில மழையையும் உருவாக்குது. காடுகள் அழிக்கப்படுறதாலையும் விலங்குகளோட வாழ்விடங்களை ஆக்கிரமிப்பு செய்யறதாலையும் தாவரங்களும் விலங்குகளும் வேகமா அழிந்து வர சூழல் உருவாகுது. இதனால உலகின் இயற்கை சமநிலை பாதிக்கப்படுது. சாயப்பட்டறை உள்ளிட்ட தொழிற்சாலை கழிவுகள், ரசாயனங்கள், நெகிழி பொருட்கள் இவை எல்லாமே நீர்நிலைகள்ல கலந்து விடுறதால நீர்வாழ் உயிரினங்களுக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய நமக்குமே ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. அதிகப்படியான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளால மண் வளம் குறைந்து நிலமும் மாசுபடுது. இது உணவுப் பொருட்களோட தரத்தை பாதிக்குது. அந்த உணவு நமக்கு உடல் பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அது மட்டுமில்லாம வளிமண்டலத்துல உள்ள அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைட கடல்கள் உறிஞ்சுறதால கடலோட pH அளவு குறைந்து பவளப்பாறைகள் மற்றும் ஓடுடைய கடல்வாழ் உயிரினங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகுது. இதையெல்லாம் எப்படி சரி செய்யறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. முடிந்தவரை இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வராம இயற்கையோட இணைந்து வாழ எல்லோரும் பழகிக்கணும். நிலம் நீர் காற்றை மாசுபடுத்தாமல் இருக்க முயற்சி செய்யணும். மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி மண் வளத்தை காக்கணும். மரங்களை அதிகமா வளர்க்கணும். காற்று மாசுபடாம இருக்க வாகன போக்குவரத்தை குறைக்கணும். தேவைக்கு மிகுதியான பொருட்கள் அதிகமான குப்பைகளை உருவாக்கும். நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்முடைய சுற்றுப்புறமும் பசுமையா, செழிப்பா, சுகாதாரமா இருக்கணும்.

நேரம் இப்பொழுது 12:10. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். டி ருக்மணி அவர்களின் வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக

ஜனனி நின்னுவினா என தொடங்கும் சுப்ராய சாஸ்திரி இயற்றியது ரீதிகவுளை ராகம் மிஸ்ருசாவத்தாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் இனி இதி நியாயமா என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் பாடல் மாலவி ராகம் ஆதிதாளம்.

நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1 மணிக்கு மதுர கீதம், 2:15க்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் எல் நீனோ கால்நடை பண்ணையாளர்களுக்கான பரிந்துரைகள் நேர்முகம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் TA கண்ணன் அவர்கள். இரண்டு 2:30க்கு கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் டாக்டர் S. சுரேஷ் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: நிகழ்ச்சி இரவு 9:30 இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
0: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ்

கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்புத் துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தி துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும், சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும், உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் July 1 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த April 1 முதல் June 30 வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ்

0: 1,804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

ஆகாஷவாணி நேரம் பகல் ஒரு மணி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது உங்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மதுர கீதம். மதுர கீதம் தரும் முதல் பாடல் பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியிருப்பது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், தாரிக், முகமது, ஹஃபி இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ.

மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் தஞ்சை மாவட்டம் அணைக்கரை பாலு, செல்வி, பிரியா, விஜய், பிருந்தா, லிஷ்வந்த் இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் அவள் படத்திலிருந்து பி. சுஷீலாவின் குரலில்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காற்றலைகளில் காவிய கானங்களாய் நேயர்களின் கடித வடிவிருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லட்சியப்பிரியன், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா சுந்தர், திருமணமேடு அம்சவல்லி, குமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரிதீஷ் இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில்.

மதுரை கீதத்தில் வரும் அடுத்த பாடலை விரும்பியிருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் இவர்களின் விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது. சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில்.

தன்னை தங்கம் என்று.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர கீதம். நேயர்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் நிகழ்ச்சியில் வரும் பாடல் மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தன்ஷிகா, ஸ்ரீ இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் உத்தமன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மதுரை கீதம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வண்ணக்கிளி படத்திலிருந்து. பாடலை விரும்பியிருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா இவர்கள் விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று உன் கொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா இங்கு கந்தலுடை கட்டும்.

கந்தல் உடை கட்டுவது என் சொந்தம்மா. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாற்று மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாற்று மாலை போடுவதேன் கண்ணம்மா, கண்ணம்மா அவள் நேத்திர

0: எடுத்து சொல்லம்மா. ஆத்துல தண்ணி வர அதில் ஒரு வன்மீன் பிடிக்க காத்திருந்த போக்கு அதை கவுதி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா, அதை பார்த்து அவன் ஏங்குவது என் சொல்லம்மா.
1: வளர தயாரா முன்னே.

0: உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
1: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் தர்மம் தலைக்காக்கும் படத்திலிருந்து. லால்குடி எம் ராஜேந்திரன், திருமழிசை ராஜசேகர், செங்கம் புனிதன் இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இணைந்து பாடுகிறார் பி. சுஷீலா.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223. வளர தயாரா?

0: முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். நேயர்களின் மனவழி விருப்ப காவிய கானங்களாய் நிகழ்ச்சியில் வரும் பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கூகூர் புகழேந்தி, மேலக்கொண்டையம்பேட்டை சிவாஜி ராமலிங்கம், அகிலாம்பாள், வாசுகி, சந்நிதி வீதி, பாரத் லக்ஷன், ஜீயபுரம், வெள்ளிவேல், கே வீரமணி, மித்ராதேவி, பெருந்துளை மேனகா, சுதன், ஆறுமுகம், அட்சயா, மதன்குமார், ஜெயந்தி, மதன்குமார், மாயா, இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் நிச்சய தாம்பூலம் படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியிருப்பது.
0: வளர தயாரா? முன்னேற தயாரா?

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz.
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். நேயர்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் நேயர்களே, நீங்களும் உங்களுடைய கடிதங்களை மதுர கீதம் பகுதிக்கு எழுதி அனுப்பணும்னா ஒரு அஞ்சல் அட்டையில் நிலைய இயக்குனர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு உங்களுக்கு பிடித்த காவிய கானங்களையும் அதனோடு எந்த படம், என்ன பாடல் என்பதையும் எழுதி அனுப்புங்கள். இனி கேட்கலாம் நமது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர்,

0: கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ₹84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
1: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் ₹300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ₹351 கோடி மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ₹38லிருந்து ₹41 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு ₹30 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்றார். அவர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் ₹75,000 அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ₹25,000 படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் ₹5,000 கோடி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எத்தலாவ் புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி, திருமணி முத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகள், கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண், வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். ₹2 கோடிக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி, சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு

0: தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென் மாநில முதலமைச்சர்கள் இரண்டு நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர், கழிப்பறை, சுகாதாரத்துறை மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படைகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலி கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையிலான 2வது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் 2வது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ஷெட்டியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து, உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 2:15. இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
1: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று எல்நினோ கால்நடை பண்ணையாளர்களுக்கான பரிந்துரைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் தா கண்ணன் அவர்கள். நம்மளோட விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையோட ஒத்துழைப்பு தான் பெரும் பங்கு வகிக்குது இல்லைங்களா? அதாவது பருவகால சூழ்நிலை. பருவகால சூழ்நிலையில சின்ன மாற்றம் ஏற்பட்டா கூட அதிகப்படியான பாதிப்பு வேளாண்மைக்கும் வேளாண்மை சார்ந்த தொழிலுக்கும் தான். இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்றதுதான் பெரும் சவாலா இருக்கு நம்ம விவசாயிகளுக்கு. அந்த வகையில எல்நினோ இந்த இயற்கையான காலநிலை நிகழ்வால் கடும் வறட்சி, அதிக வெப்பம், வெள்ளப்பெருக்கு போன்றவைகளால விவசாயிகளும் கால்நடை பண்ணையாளர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள கூடும் அப்படிங்கிற கால சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. குறிப்பா கால்நடை பண்ணையாளர்கள் எல்நினோ தாக்கத்தை எப்படி சமாளிக்கிறது, இதோ சில பரிந்துரைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் தா கண்ணன் அவங்க.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம வேளாண் தொழில் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற சவால்கள்ல புதிதாக வந்திருக்க சவால் இந்த கால சூழ்நிலை.

0: நம்ம தீர்மானிச்சு அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு. அதுவும் இந்த வருஷத்தில் வந்து இந்த எல்னினோ அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் ஒரு பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான ஒரு கால சூழல் காரணியாக அமைந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த எல்னினோ சமயத்தில் கால்நடை பண்ணையாளர்கள் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. அதுவும் இனிமே வரப்போற காலம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான எதிர்பாரா கால சூழல் நிகழ்வுகளுக்கான ஒரு காலமாகத்தான் இருக்கும்போது, அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட பழைய பட்டறிவு மட்டும் போதுமா, இல்ல இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற அறிவியல் சம்பந்தமான தகவல்கள் எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், வெற்றிகரமான ஒரு கால்நடை பண்ணையை தொடர்ச்சியா நடத்துவதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு செயல்படுத்தணும் அப்படின்ற தகவல்கள் நம்ம கூட சொல்றதுக்காக ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட முதன்மையர் முனைவர் தா கண்ணன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார்
0: இந்த எல்னினோ அப்படிங்கறது வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளான ஒரு சூழலா தான் இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் முக்கியமா என்னன்னா, இப்ப நம்ம பாரம்பரியமான நம்ம டெல்டா மாதிரியான பகுதிகளில் வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்க அதே பயிர்களை தாண்டி வேற விஷயம் யோசிக்கிற ஒரு காலத்தை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அடுத்து உபரி வருமானத்துக்கான வழிகள் என்ன? வெறும் பயிர் மட்டும் செஞ்சோம்னா நம்ம தொடர்ச்சியாக இந்த வேளாண்மை செய்யறதுல நிறைய சவால்கள் இருக்கும். அதுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரியான கால்நடை வளர்ப்பும் நம்ம ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது பொதுவாக இப்ப இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னங்க சார்? குறிப்பாக இந்த கால சூழலெல்லாம் எப்படி எதிர்கொள்ளலாம்?
1: நம்ம இந்தியா மட்டுமல்ல தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் இயற்கையோடு ஒன்றோட ஒன்று நெருக்கமா இணைஞ்ச ஒரு தொழில்கள். அந்த வகையில இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறது எல்னினோ அப்படிங்கிறது. எல்னினோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எல்னினோ அப்படிங்கிறது ஒரு பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலையில ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அளவிலான மாற்றம். இந்த மாற்றம் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகத்துல பல பகுதிகளில் இது பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இது மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலை போன்ற வானிலையில ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு வருது.
0: பொதுவா இப்ப இந்த சூழல்ல கால்நடை பண்ணையாளர்கள் என்னென்ன விஷயங்களை திட்டமிடணும், எந்தெந்த விஷயங்களை நினைவுல வச்சுக்கிறது அவசியமானதுங்க சார்?
1: எல்னினோ பிரச்சனைகள் இருக்கும்போது முக்கியமா ஒரு நாலு காரணிகளை கால்நடை வளர்ப்போர் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும் சார். ஒன்னு தண்ணீர், ரெண்டாவது நிழல், மூணாவது தீவன மேலாண்மை, நாலாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த நாலுலயும் கால்நடை வளர்ப்போர் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இது பண்ணாங்கன்னா நம்மளால எல்னினோவை தடுக்க முடியாது. ஆனா எல்னினோவில இருந்து வரக்கூடிய தாக்கத்துல இருந்து நம்ம கால்நடைகளை மீட்டெடுத்து அதன் மூலம் ஒரு லாபகரமான கால்நடை தொழிலா நம்ம செய்யலாம்.
0: சரிங்க சார். இப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும், குறிப்பா கால்நடை பணியாளர்களை பொறுத்தவரைக்கும், இப்ப கறவை மாடு வச்சிருக்காங்க, ஆடு வச்சிருக்காங்க, கோழி வச்சிருக்காங்கன்ற பட்சத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க செஞ்சு வைக்க வேண்டிய விஷயங்கள்னு நீங்க சொல்ற விஷயங்கள் என்னென்னங்க சார்?
1: கறவை மாடு வச்சிருக்கவங்க, எருமைகள் இருக்கவங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய மாடுகள்ல வெப்பநிலை அதிகமாகிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாகும். வெளியிலயும் வெப்பநிலை அதிகமா இருக்கு. அப்போ அந்த கால்நடைகள் வந்து ஒரு வெப்ப அழுத்தத்திற்கு உள்ளாகுது. அது ஆங்கிலத்துல ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு வெப்ப அழுத்தம் ஆச்சுன்னா என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்க பார்த்தாவே கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப அதிகமா மூச்சு விடும், அதிகமா தண்ணி குடிக்கும், தீவனம் சாப்பிடுறது குறையுங்க. தீவனம் சாப்பிடறது குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பால் உற்பத்தி குறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம இனப்பெருக்கத்துல கூட பாதிப்பு ஏற்படலாம். அதனால முதல்ல தண்ணீர் கால்நடைகளுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல, அது மட்டும் இல்ல கோடை காலத்திலயும் சரி இந்த மாதிரி எல்னினோ பிரச்சனைகள் இருக்கும்போது கால்நடைகளுக்கு எப்பயும் சுத்தமான போதுமான அளவுக்கு குடிநீர் கொடுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. அதுவும் எல்னினோ சூழ்நிலையில தண்ணீர் தேவையை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான காரணம்.
0: அதாவது முக்கியமா அவங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது அது தேவையான அளவுக்கு நீர் கிடைப்பதை உறுதி செய்யணும். இப்ப நம்ம எத்தனை மாடு வச்சிருக்கோமோ அத்தனை மாட்டுக்கும் இவ்வளவு பெரிய சூழல் வந்தாலும் குடுக்கறதுக்கு தண்ணீர் இருக்கணுமா அப்படிங்கறத பாத்து வச்சுக்கணும். அந்த தண்ணீர் வந்து சுத்தமாகவும் நல்ல குடிநீர் தரத்தினோடும் இருக்கிறது ரொம்ப அவசியமானது அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கணும். அடுத்து தீவனத்தை வந்து நம்ம திட்டமிட்டு வச்சுக்கணும். எவ்வளவு தீவனம் தேவைப்படுதோ அந்த தீவனத்தை வந்து நம்ம சரியான முறையில கொடுப்பதற்கு தேவையான அளவுக்கு தீவனங்களை திட்டமிட்டு வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க சார். அடுத்து குறிப்பாக இப்ப இந்த கறவை மாடுகள் மாதிரி வச்சிருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தீவனத்துக்கு என்னென்ன விஷயங்களை அவங்க திட்டமிட்டு எந்தெந்த தீவனங்களை வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்? இப்ப அவங்க அதை வைக்கும் பொழுதும் நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்க சார்?
1: சார் இந்த மாதிரி வறட்சி காலத்துல தண்ணீருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தீவன பற்றாக்குறைங்க. அதனால தீவனத்தை பத்தி நம்ம முன்கூட்டியே திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் கிடைக்கிற காலத்துல அதை வீணாக்காம பயன்படுத்திக்கணும் ஒண்ணு. அதே போல அதிகமா இருக்கக்கூடிய பசுந்தீவனங்களை கிடைக்கக்கூடிய காலத்துல அதை சைலேஜ் மாதிரி செஞ்சு ஊர்காப்புல் மாதிரி செஞ்சு

0: சேமிச்சு வைக்கிறது ஒரு நல்ல இதுங்க. அதே மாதிரி அறுவடைக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பயிர் கழிவுகள் எல்லாம் வீணாக்காம கால்நடைகளுக்கு ஏற்றவாறு சேமிச்சு வைக்கலாம். விவசாயி வந்து மழை காலத்துல தீவனத்தை சேமிச்சா வறட்சி காலத்துல கண்டிப்பா கால்நடைகளை பாதுகாக்க முடியும். இதுக்காக நம்ம கிட்ட கோஎஃப்எஸ், கோ4, கோ5, வேலி மசால் போன்ற வறட்சி தாங்கக்கூடிய தீவன பயிர்களை பயன்படுத்தலாம். தண்ணி குறைவா இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்னா இது மாதிரி வறட்சி தாங்கக்கூடிய தீவன பயிர்கள் இருக்கு, மாடுகளுக்கு கொடுக்கலாம். அல்லது மாற்று தீவன தொழில்நுட்பங்கள், சோலா, ஹைட்ரோபோனிக் தீவனம், இந்த மாதிரியான மாற்று தீவன தொழில்நுட்பங்களையும் சிறு பண்ணைகள்ல அறிமுகப்படுத்தி கால்நடை வளர்ப்போர் பயன்பெறலாம் சார்.
1: சின்ன அளவுக்கு ஒரு குளம் மாதிரி அமைத்து நம்ம அந்த அசோலா வளர்ப்புல ஈடுபடுறதோ ஹைட்ரோபோனிக்ஸ் வளர்ப்பதோ கூட நமக்கு இதுல பெருமளவுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சார். அது இல்லாம பொதுவாக நம்ம இந்த கால்நடைகளோட நலனை பொறுத்த வரைக்கும் கொட்டைகள்ல என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் செஞ்சு வைக்கிறது அவசியமானதுங்க சார். ஏன்னா இப்ப வெப்பம் வந்து தொடர்ச்சியாவே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 38 டிகிரி, 40 டிகிரி இந்த இதுதான். நம்ம கோடை காலத்துல எப்படி இருப்போமோ ஏப்ரல் மேல எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்பயும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கொட்டைகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பராமரிப்புகள் செய்யணும் சார்? வேற ஏதாவது இந்த குடற்புழு நீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம என்னென்ன கவனம் செலுத்தணும் அதையும் சொல்லிருக்கோம்.
0: கண்டிப்பா சார், இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கால்நடை கொட்டைகள்ல போதுமான காற்றோட்டம் இருக்கணும் சார். அதே மாதிரி நிழற்கூரை அமைச்சிருக்கணும், இயற்கையாக நிழல் வர்ற மாதிரி பாத்துக்கணும். மேலும் கால்நடைகளை நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்புறது கூட காலையில மற்றும் மாலை நேரங்கள்ல அனுப்பலாம். பகல் நேரத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கும் போது அனுப்பணும்னா அது வெப்பத்தோட தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே மாதிரி கோடை காலங்கள்ல காலையிலயும் மற்றும் மாலை நேரங்கள்ல தீவனம் கொடுக்கறத ஒரு இதுவா வச்சுக்கணும். தீவனத்து கூட வெப்பத்தின் தாக்கத்துல இருந்து அதுங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தாது உப்பு கலவை, வைட்டமின் மற்றும் சமச்சீர் ஊட்டச்சத்து இதெல்லாம் இது பண்ணலாம். மேலும் குடற்புழு நீக்கம் கரெக்டா சரியான இதுல கொடுக்கறது, தடுப்பூசி போட வேண்டியது, இந்த மாதிரி இதையும் நம்ம பண்ணிட்டோம்னா இது மாதிரியான ஒரு இக்கட்டான காலகட்டத்துல கால்நடைகள் இயற்கையாவே அது வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி சில வியாதிகள் வந்ததுன்னா அது இன்னும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதுல இருந்து நம்ம கால்நடைகளை மீட்டெடுக்கலாம் சார்.
1: சார், அதே மாதிரி இப்போ என்னன்னா நம்ம வந்து பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கிற இந்த பயிர்களை தாண்டி இந்த மாதிரியான கால்நடை வளர்ப்பு இல்ல ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி இருப்பது அப்படிங்கறது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சார்? அதை சொல்லுங்க.
0: கண்டிப்பா சார், இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மிகவும் வேகமாக விவசாய மக்களோட பரவி வரக்கூடிய ஒரு கான்செப்டுங்க. அதாவது பயிரோட சேர்ந்து கால்நடைகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணைய முறை அப்படிங்கிறது தான் இந்த இது. பயிர் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க, அது கூடவே பால் மாடு வச்சுக்கலாம், நாட்டுக்கோழி அல்லது ஆடு, செம்மறி ஆடு போன்ற துணை தொழில்கள்லாம் சேர்த்து வரும்போது அதனோட வருமானத்தை நமக்கு அதிகமாக பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பண்ணை குட்டை இருந்ததுன்னா அதுல மீன் வளர்த்து அதன் மூலமாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். கால்நடை சாணத்தை வந்து உயிரி வாயுவாவோ அல்லது கரிம உரமா மாற்றி அதன் மூலம் மறுசுழற்சி காரணம் இது பண்ணும்போது நமக்கு அந்த சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுது, அதன் மேலும் வருமானமும். ஈவன் அந்த கால்நடை சாணத்தை வச்சு மண்புழு உரம், இயற்கை உர தயாரிப்பு இந்த மாதிரி இதுலயும் விவசாயிகள் ஈடுபட்டோம்னா நல்ல பயனளிக்கும்
1: சார். இப்போ ரெண்டாவது நான் இன்னொன்னு முக்கியமா கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னாங்க சார், இப்போ வந்து இந்த சூழலே வந்து தொடர்ச்சியா மாறிட்டு இருக்கு. எப்ப மழை பெய்யும் சொல்றோமோ அப்ப மழை பெய்ய மாட்டேங்குது. இப்ப வெயில் அடிக்கும்ன்ற காலத்தை தாண்டி மழை காலத்துல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. மழை பெய்யும் போது மழை அதிகமான அளவு மழை பெய்யுது. இது மாதிரியான ஒரு எதிர்பாராத பல சூழல்களை நம்ம எதிர்கொள்றோம். அப்படி இருக்கும்போது விவசாயிகள் எந்தெந்த விஷயங்களை நினைவுல வச்சுக்கிட்டு அவர்களோட இந்த வேளாண் தொழிலை பொறுத்த வரைக்கும் பண்ணை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: சார், இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல நான் முதல்லயே சொன்ன மாதிரி 4 முக்கியமான இதை மட்டும் நான் விவசாயிகள் கருத்துல கொண்டுக்கணும்னு சொல்றேன் சார். முதல் பாயிண்ட், போதுமான அளவு தண்ணீர், அதுக்கு தண்ணீரை நம்ம சேமிச்சு வச்சுக்கணும். ரெண்டாவது தீவன மேலாண்மை, தீவனத்தை சேமித்து வச்சுக்கணும். மூன்றாவது நல்ல கால்நடைகளுக்கு தேவையான கொட்டகை முறை. நான்காவது வானிலை முன்னறிவிப்பை பார்த்து இந்திய அரசாங்கமும் பல்கலைக்கழகங்களும் வானிலை முன்னறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் முன்னறிவிப்பை பார்த்து நம்மளோட மேலாண்மை முறைகளை மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சூழ்நிலையில உபயோகமா இருக்கும்.
1: சரிங்க சார். குறிப்பாக இந்த மாறி வரும் கால சூழ்நிலையில விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், கால்நடை பணியாளர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஒருங்கிணைந்த பணியமாக இருப்பதோட அவசியம் என்ன மாதிரியான நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க சார். விவசாயிகள் இதை தாண்டி அவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூரி எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கோம்
0: சார். இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க. உங்களுக்கு கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான எந்த ஒரு தகவல் இருந்தாலும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில உள்ள விரிவாக்க கல்வித்துறை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான உங்களுக்கு எந்த டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். அவங்க அதற்கு சம்பந்தப்பட்ட அறிவியல் வல்லுநர்கள்ட்ட உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி விடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நல்ல ஐடியாக்களை வாங்கி பயன்பெறலாம்.
1: இங்க இருக்க இந்த கால்நடை சிகிச்சை வளாகம், அந்த வெட்டினரி கிளினிக் காம்ப்ளெக்ஸ், அதை எப்படி விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க
0: சார். நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியில ஒரு நல்ல தரம் வாய்ந்த ஒரு சிகிச்சை வளாகம் இருக்கு. அங்க வந்து நம்ம பெரிய பிராணிகள் மற்றும் சிறிய பிராணிகளுக்கு தேவையான சிகிச்சைகளை தினமும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சிகிச்சை வளாகம் காலை 8 மணியிலிருந்து

0: ஒரு மணி வரைக்கும் செயல்படும். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லாம பிற சிவகங்கை அந்தாண்டு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் கூட நமக்கு மாடு எல்லாம் கொண்டு வராங்க. மாடு ஆடுகள் மற்றும் சிறிய பிராணிகளுக்கான எந்த வகையான உடல் உபாதைகள் இருந்தாலும் நம்மளுடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி சிகிச்சை வளாகத்துல அதற்கான வசதிகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம பெரிய பிராணிகளுக்கு உள்ளிருப்பு சிகிச்சை வசதி, அதாவது இன்பேஷன்ட் வார்டு பெரிய பிராணிகளுக்கு மட்டும் இருக்குது. நீங்க மாடோ குதிரையோ கொண்டு வரலாம், ஒரு 5 நாள் 6 நாள் தங்க வச்சுதான் பாக்கணும். நீங்க தூரமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து வரீங்கன்னா கூட ஒரு நபர் பாத்துக்கிறதுக்கு தீனி வைக்கிறதுக்கு எல்லாம் இருந்து நீங்க வந்து தங்கி 6 நாள் 7 நாள் 10 நாள் கூட இருந்து தங்கி சிகிச்சை பெற்றுட்டு போலாம் சார். அந்த வசதியும் நம்ம கல்லூரியில இருக்கு.
1: குறிப்பாக இப்ப மாறி வர இந்த காலநிலையில விவசாயிகள் கால்நடை பணியாளர்கள் என்ன செய்யணும்ன்றத பத்தி முக்கியமான நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம்ன்ற பத்தி தகவல் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றது மிக்க நன்றி.
0: நன்றி சார்.
2: கால்நடை பண்ணையாளர்கள் தாங்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழிகளுக்கு தேவையான நீரை பற்றாக்குறை இல்லாம கொடுக்கணும், தீவனங்களை போதுமான அளவு கொடுக்கணும், அதே போல கொட்டகைகளை சுகாதாரமா பராமரிக்கணும் போன்றவைகளை சரியா செஞ்சாலே ஓரளவு எல்லினோ தாக்கத்தை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு இதுவரைக்கும் கால்நடை பண்ணையாளர்களுக்கான பரிந்துரைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் தா கண்ணன் அவங்க. நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க S. கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல நாம இப்ப கேட்க இருக்கிறது கிராம சமுதாயம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகள் பத்தி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தோட திட்ட இயக்குனர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவங்கள தான் நாம சந்திக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளோட சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாமா?

0: கேழ்வரம்.
1: ராசாத்தி, ராசாத்தி. ஆமா, நேத்து வேலைக்கு வந்திருந்த, பார்த்தேன். சாப்பாட்டு நேரத்துல பார்த்தா ஆளையே காணமே, எங்க போயிருந்த?
2: அத ஏன் கேக்குறீங்க? அடிக்கிற வெயில்ல திடீர்னு வேலை செய்யறப்ப நம்ம ராமாயி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதான் நீங்க பார்த்தப்ப நான் ஆள் இல்ல.
1: பரவாயில்லையே, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிய செய்யணும், அந்த மனிதாபிமானம் உங்ககிட்ட இருக்கு.
2: அதனால என்ன இருக்கு? அந்த நேரத்துல நாம தானே உதவி பண்ணணும். பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது, இப்படி அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம கஷ்டமா நினைச்சு உதவுறது தானே மனிதாபிமானம்.
1: அந்த மனிதாபிமானத்துக்காக ஒரு நாளையே உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க, தெரியுமா?
2: ஆமாமா, இன்னைக்கு கூட உலக மனிதாபிமான நாள் ஆச்சு.
1: 2003 ஆகஸ்ட் மாதம் 19 அன்னைக்கு ஈராக் நாட்டு பாக்தாத் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் நடந்த குண்டு வெடிப்புல மக்களுக்கு உதவும் பணியில் இருந்த மனிதாபிமான பணியாளர்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்களுடைய சேவையையும் தியாகத்தையும் நினைவு கூர்ற வகையில உலகம் முழுசும் கஷ்டம்

0: கஷ்டப்படுற மக்களுக்கு உதவும் மனிதர்களை கௌரவிக்கும் வகையில தான் இந்த நாள் உருவானதா சொல்றாங்க.
1: இந்த நாள் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் தான் என்ன?
0: நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க கூடாது. நம்ம சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்.

உலகம் போரின்றி வாழவும் உலக மக்கள்கிட்ட அன்பு தழைக்கவும் ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்து ஒப்புரவு நிலைக்கவும் வழிவகுக்கும் ஒரு உயரிய கோட்பாடுதான் இந்த மனிதாபிமானம், மனிதநேயம். அதுக்காக தான் இந்த நாளை நாம கொண்டாடுறோம். இன்னைக்கு உலகத்துல தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனிதநேயம் இது குறைஞ்சிக்கிட்டே வர்றது ரொம்ப கவலையா தான் இருக்கு. பணம், பதவி, புகழ் இதுக்கு பின்னாடி பாசத்தை மறந்து ஓடுறதுனால சிலரோட வாழ்க்கை கேள்விக்குறியாவும் மாறி இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நாம இந்த அன்பு, பாசம், பரிவு இதெல்லாம் மறக்காம எனக்கு கிடைக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்து நானும் சேர்ந்து இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனிதநேயம் எல்லா இடத்துலையும் கண்டிப்பா வளரும்.

0: அந்த காலத்திலேயே இலக்கியங்கள்ல மனித நேயத்தை பத்தி நிறையவே சொல்லிருக்காங்கல்ல, அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா?
1: தூய உள்ளம், அன்புள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம், தன்னிலன்றோ இன்பம், ஆங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்த்ததாலே என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறினார். சைவ சமயத்தில் இறையடியாளர்களுக்கு செய்யும் திருத்தொண்டு இறைவனுக்கே செய்யும் தொண்டு என்பர். இறையருள் பெற்ற காரைக்கால் அம்மையார் வந்தோருக்கு உணவளித்தலே இறைவனுக்கு செய்யும் தொண்டு என குறிப்பிடுகிறார். இரா சக்குபாய் அவர்கள் உலகம் போரின்றி வாழவும், உலக மக்களிடையே அன்பு தழைக்கவும், ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்து ஒப்புரவு நிலைக்கவும் வழிவகுக்கும் ஒரு உயரிய கோட்பாடே மனித நேயம் என விளக்கம் தருகிறார். அன்பு என்றும் எதையும் கேட்பதில்லை, மாறாக அது கொடுக்கவே செய்யும். இது அண்ணல் காந்தியடிகளின் அமுதமொழி. இன்றைய உலகில் மனித நேயம் குறைந்து வருவது கவலைக்கு உரியது. பணம், பதவி, புகழ் ஆகியவற்றின் பின்னால் ஓடும் மனிதன் பரிவு மற்றும் பாசத்தை மறந்துவிடக்கூடாது. சிறிய உதவியும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இன்றைய சூழலில் பெரும்பாலான மனிதர்கள் மனித நேயத்தை இழந்து சுயநலத்தோடு வாழ்கின்றனர். மனித வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, பாசம் போன்ற உணர்வுகள் மறக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகின்றன. மனிதன் அன்பை மறந்து, உறவுகளை மறந்து தன்னலம் பேண தொடங்கிவிட்டான். தன்னலம் மட்டுமே பேணப்படும் மனதில் மனித நேயத்தை காண்பது கடினமாகும்.

சில சமயங்களில் தான் இந்த மனிதாபிமானம் வெளிப்படுது. எல்லா நாட்கள்லேயும் அன்போடையும் பரிவோடையும் பாசத்தோடையும் இருந்தால் இந்த மனிதாபிமானம் அப்படின்றதுக்காக ஒரு நாளை ஒதுக்காமல் எல்லா நாளும் நமக்கு மனிதாபிமானம் நிறைந்த நாளாகவே இருக்கும்.

மனிதாபிமான நாளை குறித்து சில தகவல்களை கேட்டீங்க. இப்ப அடுத்ததா நாம கேட்க போறது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவங்களோட நேர்முகம். போன வாரம் சுய உதவி குழுக்கள்னா என்ன, எப்படி அவங்கெல்லாம் செயல்படுறாங்க, எந்த மாதிரியான

0: பலன்கள் மகளிருக்கு இருக்கு அப்படின்னு பல தகவல்களை சொன்னாங்க. அதை நம்ம கேட்டோம். தொடர்ந்து அவர் சொல்ல போற கருத்துக்களை இந்த வாரம் கேட்கலாம். வாங்க. இந்த பழங்குடியினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, பச்சைமலை கொல்லிமலை போன்ற இடத்துல வந்து கல்வியும் எட்டாக்கணியா இருந்த காலகட்டம் போய் ஓரளவுக்கு கல்வி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு நம்ம என்னென்ன வசதி வாய்ப்புகளை பண்ணித்தரோம்?
1: பழங்குடியினருக்கும் உள்ளடக்கிய குழு நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பச்சைமலை, அதுக்கப்புறம் வண்ணாடு கோம்பை, செங்காட்டு

0: வசதி வாய்ப்புகளை பண்ணித்தரும்.
1: பழங்குடியினருக்கும் உள்ளடக்கிய குழு நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பச்சைமலை, அதுக்கப்புறம் வண்ணாடு, கோம்பை, செங்காட்டுப்பட்டி, துறையூர், உப்புளியவரம் வட்டாரங்களில் பழங்குடியினர் குழு செயல்பட்டு வருகிறது. அவர்களுக்கும் நம்முடைய இந்த அரசனுடைய சிறப்பு நிதியாக சமுதாய முதலீட்டு நிதியும் வழங்குகின்றோம். சுழல் நிதியும் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தனிநபர் தொழில் கடன் தொடங்குவதற்கும் 1 லட்சம் ரூபாயும், குழு கடனும் 1 லட்சம் ரூபாய் வந்து குறைந்த பட்டியலை வழங்கி அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்து வருகின்றோம். பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ஒரு கூட்டாக இணைந்து செல்லக்கூடிய கன்வர்ஜன்ஸ் ஆக்டிவிட்டி மூலம் பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கையிலும் அவர்களுக்கு மையப்படுத்தி ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வழிகாட்டி வருகின்றோம். குறிப்பாக நம்முடைய நோக்கம் என்னன்னா, வெளிமுடையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக இது போன்ற நம்முடைய பழங்குடியின மக்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து நாங்கள் வந்து அரசனுடைய திட்டங்களை சிறப்பாக கொண்டு சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்துக்கு நாங்கள் உயர் முன்னுரிமை அளிக்கின்றோம். எந்த குழந்தையும் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது. அனிமியா இல்லாத, ஒரு ரத்த சோக இல்லாத அந்த கிராமத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த பழங்குடியினருக்கு நாங்கள் வந்து கவனம் செலுத்தி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை, சுகாதாரத்துறையோடு இணைந்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு கன்வர்ஜன்ஸ் முகாமின் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். பழங்குடியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி இருந்தால் அவர்களுக்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் கண்டிருந்து அதன் மூலமாக அவர்களுக்கு காதொலி கருவியாக இருக்கட்டும், அல்லது வந்து 3 சக்கர வாகனமாக இருக்கட்டும், அது மூலமாக வழங்குவதற்கும் கண்டுபிடித்து அவர்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். நம்முடைய மாவட்டத்தில் 404 ஊராட்சிகள் சிறப்பாக செயல்படுகிறது. கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சங்கத்திலும் குறிப்பாக நலிவு நிலை குறைப்பு நிதி, வல்லரிப்டி ரிடக்ஷன் ஃபண்ட் சொல்லக்கூடிய ஒரு நிதி, 0%-4% வட்டியில 4000-40000 ரூபாய் வரைக்கும் வந்து அவர் தனிநபர் கடன் வழங்குகின்றோம்.

0: ஊட்டச்சத்து, சுகாதாரம், பாலின மேம்பாடு, இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவர்களுக்கு இந்த பயிற்சியில நாங்கள் வழங்குகின்றோம். அதோடு மட்டுமல்லாது நிதி மேலாண்மை, நிர்வாக மேலாண்மையை நாங்கள் வந்து இந்த பயிற்சியில வழங்குவதன் காரணமாக பெண்கள் தலைநிமிர்ந்து நிற்கவும், அவர்கள் தன்னிச்சையாக தானாக முடிவெடுத்து அவர்கள் சுதந்திரமாக ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அளவில் இன்று குழுக்களுக்கு பயிற்சி சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றோம். இந்த பயிற்சி நடக்கின்ற பொழுது பொதுவாக புவிசார் புகைப்படத்தை எடுத்து நாங்கள் வந்து கண்காணிக்கின்றோம், மாவட்ட அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி. ஆகவே இந்த பயிற்சியினுடைய தன்மை, நோக்கம், அதனுடைய இலக்கு வந்து சரியாக சென்றடைகின்றது. அதன் காரணமாக இந்த குழுக்கள் வந்து வலுப்பெற்று சிறப்பாக செயல்பட முடியும் என்பதுதான் இந்த பயிற்சி கொடுத்து வருகின்றோம்.
1: கிட்டத்தட்ட 404 ஊராட்சிகள்ல வந்து குழுக்கள் வந்து செயல்பட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதுவரையில எந்த ஊராட்சிகள் வந்து சிறந்த ஊராட்சியா செயல்பட்டு இருக்கு? சுய உதவி குழுக்கள்ல அவங்க பெற்ற விருதுகள்
0: இப்போ அண்மையில கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வந்து 2024-25 நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு 5 விருதுகள், மணிமேகலை விருது தமிழக அரசு அறிவித்தது. இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்துல அந்த சிறப்பான செயல்பாடுகளுக்காக கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, மக்கள் அமைப்பு, அதுல விளிம்புநிலை மக்களை கொண்டு உருவாக்கிவிட்டோம். இப்போ அதற்கு வந்து நம்முடைய மாவட்டத்திலே கடந்த 24-25 விருது வழங்கப்பட்டது, ரொக்க பரிசுடன் வழங்கப்பட்டது. கிராமப்பகுதியில் 2 மகளிர் சுயதொழில், புல்லம்பாடி ஒன்றியம் லால்குடி ஒன்றியத்தில் 2 மகளிர் சுயதொழில் குழுக்களுக்கு விருது வழங்கப்பட்டது, 25,000 ரூபாய். அதோடு மட்டுமல்லாது ஊராட்சி அளவிலான குழு கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிற்கும் வந்து விருது கிடைத்தது. நகர்ப்புறத்தில் 2 நகர்ப்புற அமைப்புகளுக்கு, திருவரும்பூர், விஷயபுரம் ஏரியா லெவல் ஃபெடரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3,00,000 ரூபாய் விருது வந்து இந்த குழுக்கள் பெற்றிருக்கின்றன.
1: மிக உயரிய விருதா வந்து எதை நம்ம கருதலாங்க?
0: மகளிருடைய முகத்தில் தெரிகின்ற அந்த மகிழ்ச்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விருதாக நான் நினைக்கின்றோம். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது போல, வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல, நம்முடைய மகளிர் கடைக்கோடியிலக்கூடிய மகளிரை கண்ணீரை துடைத்து அவர்கள் தலைநிமிர்ந்து தானாக சமூக பொருளாதார மாற்றம் பெற்றவர்களாகவும், ஒரு தற்சார்பு சுதந்திரம் பெற்றவர்களாக, சாதனை மகளிராக இன்றைக்கு உருவெடுத்து வருகின்றார்கள். அதுதான் மகளிர் திட்டத்திற்கும் தமிழ்நாடுக்கும் கிடைத்த மிகப்பெரிய விருதாக நாங்கள் நினைக்கின்றோம்.
1: நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்கீங்க. இன்னைக்கு மகளிர் வந்து எந்த வகையிலும் தாழ்ச்சி நிலை பெறக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க.
0: பொதுவாக கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சமுதாய சுய உதவி குழு பயிற்றுனர் சிஎஸ்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சமூக வல்லுநர், அவர்களை தொடர்பு கொண்டு நம்முடைய கோரிக்கையை வைத்தால் வந்து அவர்கள் வந்து சரியாக வழிகாட்டுவார்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு மேலதிகமான சந்தேகங்கள் இருக்க தெளிவரும் என்று சொன்னால், வட்டார ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய பிளாக் கோஆர்டினேட்டர் அந்த பகுதிக்கு, இந்த கிராம ஊராட்சிக்கு இருப்பாங்க. அவங்க 4 முதல் 5 ஊராட்சிக்கு அவங்க தான் பொறுப்பாளர்கள். ஸோ அதுலேயும் கூட உங்களுக்கு ஒரு தெளிவு பெறவில்லை என்று சொன்னால், மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் வட்டார இயக்க மேலாளர், பிளாக் மிஷன் மேனேஜர் இருப்பாங்க மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில், அவங்க வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்கி உங்களுக்கு என்னென்னலாம் வந்து வழிகாட்டணுமோ அந்த வாங்குவாங்க. வங்கி கணக்கு தொடங்க வேண்டுமா, குழு அமைப்பதற்கு என்னென்னலாம் வேணும், நடைமுறைலாம் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி உங்களையும் குழுவில் இணைத்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மக்கள் இயக்கமாக உங்களை மாற்றுவார்கள்.
1: இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கவங்க ஒருவேளை வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு குழுவை வந்து தொடங்க முடியுமா?
0: தொடங்கலாம், அதை பற்றி ஒண்ணு இல்ல. 18-60 வயதுக்குட்பட்ட
1: வெளியில வேலை செஞ்சாலும்
0: இருக்கலாம். ஒரே பகுதியில் உள்ளவர்களாகவும் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும். குழு அமைக்க தேவைப்பட்டால் சமுதாய அமைப்பாளர் என்ற ஒரு பணியாளர் இருக்காங்க, கம்யூனிட்டி ஆர்கனைசர், கார்பரேஷன்ல அந்த நகர்ப்புற பகுதியில் செயல்படுவாங்க, அவர்களை தொடர்பு கொண்டால் வழிகாட்டுவார்கள்.
1: இப்ப தனிநபர் கடன் வந்து நம்ம வங்கிகள்ல வாங்கிக்கிறோம், இந்த மகளிர் திட்டத்துல சேர்ந்து அவங்க வந்து ஒரு தொழில் தனியா தொடங்கணும், சிறு குறு தொழில் மாதிரி ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு வட்டி விகிதங்கள்ல ஏதோ வந்து கணிசமான பங்கு உண்டா?
0: மகளிர் குழுக்களுக்கு உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக குழு தொடங்கப்பட்டு ஓராண்டிலே பாத்தீங்கன்னா அவர்களுடைய சேமிப்புல 6 மடங்கு வங்கி கடன் கிடைக்கும். 2வது கடன் இணைப்புக்கு 8 மடங்கு அவர்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் சேமிப்புல இருந்து. இந்த மாதிரியாக வங்கியில் கடன் வழங்கி வருகிறது. 3,00,000 ரூபாய் வரைக்கும் முறையாக திருப்பி செலுத்துகின்ற மகளிர் குழுக்களுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. அந்த வட்டி மானியம்னா என்று சொன்னா அவர்களுக்கு கடன் சுமையில் பெருமளவு குறையும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில இது நடைமுறையில் இருக்கிறது, அதையும் வந்து வங்கிகள் வழங்கி வருகின்றது. முறையாக கடனை திருப்பி செலுத்த வேண்டும், முறையாக வந்து சேமிக்க வேண்டும்.
1: காத்து கொண்டிருந்த நேயர்களுக்கு நல்ல பதில்கள் கிடைச்சிருக்கு. நாம எந்த வகையிலும் முன்னேறலாம், எப்படியும் முன்னேறலாம், அதற்கு தேவை நம்ம கூட இருக்கிற ஒரு குழு அப்படின்றப்ப ஒன்றிணைந்தால் எல்லாத்தையும் வெல்லலாம் அப்படின்றதுக்கு இந்த குழுக்கள் வந்து சாட்சியா அமைஞ்சிருக்கு.
0: நம்முடைய மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா பிளாக் பிசினஸ் ரிசோர்ஸ் சென்டர், வட்டார வணிக வள மையம்னு ஒண்ணு இருக்கு.
1: சரிங்க,
0: இந்த மையங்கள் மூலமாக ஒரு தொழில் தொடங்க விரும்பக்கூடிய மகளிருக்கு தனிநபர் கடனாக வந்து 50,000 ரூபாய் வழங்கப்பட்டு அவர்கள் வந்து ஒரு தொழில் திட்ட அறிக்கையை தயாரித்து அதன் மூலமாக வந்து அதை சமர்ப்பித்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து அந்த தொழில் தொடங்குவதற்கு ஏற்பாக குறைந்த விலையில் அந்த கடனை வழங்கி வருகின்றோம். அதை சிறப்பாக செயல்படும் சொன்னால், திருவெரும்பூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேவராயநேரி பகுதியை சேர்ந்த பழங்குடியினர் அந்த சகோதரிகள் வந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த கடனை பெற்று மீள திரும்ப செலுத்தி அவர்கள் அந்த ஊசி பாசி மணிகள் எல்லாம் வந்து இந்தியா கடல் கடந்தும் கூட இந்தோனேஷியா

0: மலேசியா, மலேசியா சிங்கப்பூர் கூட சென்று அவர்களை விற்பனை செய்து அவருடைய குழந்தைகளையும் வந்து கல்வி ஏற்க செய்து இன்றைக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டியாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த திட்டத்திலோட முக்கியமான ஒரு அம்சமாக நான் பதிவு செய்கிறோம்.
1: இந்த மூன்றாம் பாலினத்தவர் எதுலையுமே வந்து எங்களை வந்து சேர்த்துக்கிறது இல்லை, எங்களுக்கு வந்து தனியான அங்கீகாரம் என்பது கிடையாது, நாங்கள் வந்து ஒதுக்கப்படுறோம் அப்படின்றப்ப அவங்களுக்கான குழு கூட்ட முடியுமா, அவங்க யாரை போய் தொடர்பு கொள்ளணும், இப்ப அவங்களுக்குன்னு தளர்த்தப்பட்ட விதிகள் ஏதாவது இருக்கா?
0: மூன்றாம் பாலினத்திற்கான குழுக்களும் இருக்கின்றது, 5 பேர் இருக்க வேண்டும், அதுல வந்து எந்த விதமான வயது வரும்பும் கிடையாது. அவர்களுக்கு உள்ள சிறப்பு என்று சொன்னா அவர்களுக்கும் தனிநபர் கடன் 40,000 ரூபாய் வழங்கப்படுகிறது, குழு கடனாக 1,00,000 ரூபாய் குறைந்த வட்டியில செலுத்த வழங்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா அவர்களை நாங்க வந்து ஒரு குழுவாக ஒருங்கிணைத்து அங்கீகரித்து அவர்களுக்கும் வழிகாட்டல் பயிற்சிகள் எல்லாம் வழங்குவதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக எந்த திருநங்கையருக்கு வீடு இல்லையோ கிராமப் பகுதியிலே அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிஎம்ஏ வீடு திட்டத்தில் கூட வீடு வழங்கி, வங்கி கடன் வழங்கி அல்லது சமுதாய முதலீட்டு நிதி வழங்கி அவர்களுக்கு இலவச பட்டா வழங்கி இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே திருவொரும்பூர் ஒன்றியத்திலும் கூட வீடுகள் கட்டப்பட்டு அந்த வசித்து வருகின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு தொழில் முனைவராக நம்முடைய மாவட்டத்திலே வருகின்றார்கள். அந்த வகையில் திரு கஜோல் என்ற ஒரு திருநங்கையர் அவரோட நம்முடைய மாவட்ட வணிக வளாகத்திலே வந்து ஒரு சிறு கடை நடத்தி ஒரு பட்டதாரியாக இருக்கின்றார். அவர் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம்.
1: சுரேஷ் ஐயா வந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்துல திட்ட இயக்குனரா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் நீங்க வேலை பார்த்திருக்கீங்க, திருச்சிராப்பள்ளியில உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கும் இல்லையா?
0: நான் வந்து அடிப்படையில் ஒரு கால்நடை மருத்துவர், பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றி இருக்கின்றேன். என்றாலும் கூட முதல்ல தஞ்சை மாவட்டத்தில் வந்து உதவிக்கண ஊராட்சிகளாக பணியாற்றினேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகளிர் திட்ட இயக்குநராக பணியாற்றிய பொழுது ஒக்கி புயல் வந்தது. அதில் வந்து மகளிர் திட்டத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பணியாளர்கள்லாம் வந்து வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கெல்லாம் நாங்களெல்லாம் வந்து சென்று அந்த மக்களை மீட்டு அவர்களுக்கு அன்றாட அடிப்படை வசதிகள் கிடைப்பதற்கு நாங்கள் சேவையாற்றினோம். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஒரு நிகழ்வு கிடைச்சது. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிய மக்களுக்கு வீடு நிலம் இல்லை, அவர்களுக்கு நிலமும் பெறுவதற்கு வருவாய்த்துறை மூலமாக வழிவகுத்து கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக அந்த சமூக கூட்டாண்மை பொறுப்பு நிதியாக ஒரு தொகையை பெற்று 12 பேருக்கு வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசுடைய இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து பழங்குடியினர் மக்களுக்கு ராம்நகர் வத்திராயர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பிப்பட்டி ஊராட்சியில் அவர்களுக்கு கட்டி கொடுத்தோம். கடலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த தானே புயல் அந்த பணிகளையும் கூட நாங்கள் வந்து பேரிடர் காலத்தில் பணியாற்றி இருக்கின்றோம். தஞ்சாவூர்ல இருக்கின்ற உதவியக்கண ஊராட்சிகளாக இருந்த பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மிகுந்த விழிப்புணர்வோடு இன்று இருக்கின்றார்கள். அவர்கள் கல்விக்கு முக்கிய தரக்கூடிய ஒரு சபதம் ஏற்று அவனுடைய குழந்தைகள் யாரும் இடைநிற்றில் இருக்கக்கூடாது, யாரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது, விழிப்புணர்வு பெற்றலாம் இருக்க வேண்டும், பாலின சமத்துவத்திற்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும், ஊட்டச்சத்தை முதன்மையான ஒரு கருப்பொருளாக வைத்து ஒரு செயல்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றோம்.
1: கால்நடை மருத்துவராக இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநராக இருந்து பல பெண்களுடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் மூலியமா கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப பெண் சமூகம் வந்து உங்களை வந்து பாராட்டும். உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் ஏதாவது இருக்கா?
0: பாரதி சொல்வார், கூடி தொழில் செய்வோம் சொல்வார். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். ஊருக்கு உழைத்தலையாகும் பிறநலம் ஓங்கிடுமாறு வருந்துதலையாகும், போருக்கும் நின்றுடும் போதும் உள்ள பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று சொல்லி பாரதி சொல்வார். ஆகவே அந்த பாரதியினுடைய கருத்துக்கள் என்று பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈர்த்தது. அதுதான் இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கு என்று சொன்னால் அது மிக இல்லை. கிராமப்புறங்களிலே சமத்துவம் நில வேண்டும், பெண்கள் வந்து தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் வந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற உந்துதலை இந்த மகளிர் திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு சிறு துளிதான், இந்த ஒரு இயக்கத்தை மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் நாங்களும் ஒரு அந்த பயணத்தில் இணைந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தானே அப்படின்னு எண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இதன் மூலம் எத்தனை வளர்ச்சிகள் இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்ன மாதிரி அவங்க நம்ம கூட வந்து தொடர்புல இருக்காங்க அப்படின்றதுக்கு ரொம்ப அருமையான தகவல்கள்.
0: மகளிர் குழு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இன்னொரு வெற்றிகரமாக ஒரு குழு செயல்பட்டு வருகிறது. திருவொரும்பூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அந்த பாரதாசன் பல்கலைக்கழக வளாகத்திலே இன்றைக்கு உயர்கல்வித்துறை மூலமாக வந்து வழங்கப்பட்ட ஆணையின் காரணமாகவும் மகளிர் திட்டத்தின் ஒரு முன்னெடுப்பின் காரணமாகவும் மகளிர் சிறுதானிய உணவகம் ஒரு சிற்றுண்டு சாலை வந்து சிறப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய சேவையாற்றி வருகிறது. அதையும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கூலக்குடி என்று சொல்லக்கூடிய கும்பக்குடி ஊராட்சி சேர்ந்த ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பின் சுமதி உள்ளிட்ட அந்த குழுவினர் சிறப்பாக செய்து அவர்களுக்கு ஆரோக்கியமான சத்துள்ள கலப்படமற்ற தரமான உணவு வகைகளை தாயில்லத்தோடு வழங்குகின்றார்கள். அதை வந்து பெண்மை போற்றுறோம் பெண்மை போற்றுறோம் சொன்ன பாரதியினுடைய கருத்தை வலு சேர்ப்பதாக அந்த குழு வந்து உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லக்கூடிய அந்த மணிமேயருடைய கருத்தை வலுப்படுத்துவதாக இருக்கிற நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது மட்டுமல்ல, மணப்பாறை அரசு மருத்துவமனையில் ஒரு குழு மகளிர் கேண்டீன் செயல்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்னொரு காஜாமலை இந்த வளாகத்திலும் ஒன்று செயல்பட்டு வருகிறது. நம்முடைய மகளிர் குழுக்களுடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு கடந்த

0: இந்த ஆண்டு நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் அவருடைய மாளிகைக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய உப்பிலியாறு பகுதியைச் சேர்ந்த கோட்டப்பாளையத்தைச் சேர்ந்த மகளிர் சுயதை குழு திருமதி லதா அவர்கள் வந்து நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக கலந்து கொண்டு கூடிய வாய்ப்பு அமைந்தது. இந்த மகளிர் மேம்பாட்டு பணியில நம்முடைய கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்
1: கொள்கிறேன். நீங்க சொன்ன அந்த மகளிர் சுய உதவி குழு லதா அவர்களை நாங்களும் சந்தித்தோம். ரோஜா மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு நடத்திட்டு வராங்க. எல்லாமே இயற்கை முறையில சோப்புகள் தயாரித்து விற்பனை பண்ணுவது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பொடிகள் உற்பத்தி அவங்க பண்றாங்க. பல பேருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா உதவிகரம் நீட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல வந்து பல பெண்கள் பயனடைஞ்சு இருக்காங்க அப்படின்றத கண்கூடாவே பார்த்தோம். சுய உதவி குழுல வந்து முன்னோடியா இருக்கிறவங்க லதா அவர்கள், அவங்கள நினைவு கூர்ந்ததுக்கு மிக்க நன்றி.
0: புளியவரம் துறையூர் பகுதிகளுக்கு நம்ம ஆஜீவிகா கிராமின் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக எங்கெல்லாம் போக்குவரத்து வசதி குறைவாக இருக்கிறது அந்த பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயணியர் வாகனம் இப்போ அண்மையில் கூட மன்முக அமைச்சர்களால் வழங்கப்பட்டது. 8 லட்சம் ரூபாய் செலவில் வந்து குறைந்த வட்டியில் அந்த குழுக்கள் மூலமாக இயக்குவதற்கு வட்டார அளவிலான கூட்டமைப்பு துறையூர் அந்த பகுதிக்கு வழங்கியிருக்கின்றோம். அது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து உப்பிலியோரம் பகுதியில் இருக்கக்கூடிய பச்சைப்பெருமாள்பட்டி ஊராட்சிக்கு ஒரு சுமையுந்து வாகனம் வந்து அந்த குழு வழங்கி வட்டார அளவிலான கூட்டம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே குழுக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு மற்றும் பொதுமக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்த அதன் மூலமாக வருவாயிட்டக்கூடிய வகையிலே போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கேன்.
1: ஐயா, எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, எல்லா பெண்களுமே இந்த பொடி வகைகள், உணவு வகைகள், கேக் இதை மட்டும்தான் செய்யறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தையல் தொழில் அதிகமா பண்றாங்க. ஆரி ஒர்க் இப்ப வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. ஆண்களுக்கு இணையான பல தொழில்கள் அவங்க வந்து செய்ய முற்பட்டாலும் ஒருவேளை அவங்க தயங்குறாங்களோ?
0: இப்ப நம்முடைய மாவட்டத்துல சமுதாய திறன்பள்ளி, கம்யூனிட்டி ஸ்கில் ஸ்கூல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு டூ வீலர் மெக்கானிக் பயிற்சி அளித்திருக்கின்றோம். அதுக்கப்புறம் செல்போன் சர்வீஸ் பயிற்சி அளித்திருக்கின்றோம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது தாண்டி ஆச்சரியமூட்டும் செய்தி என்னன்னா பெண் கொத்தனார் பயிற்சி நாங்கள் அளித்திருக்கின்றோம். ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் மூலமாக திருச்சியில் ஐஓபி வங்கியின் மூலமாக செயல்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிளம்பிங் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியும் கூட நம்ம வையம்பட்டி ஒன்றியத்தில் வந்து அளித்தோம். ஆகவே பெண்கள் கால்பதிக்காத துறையே இல்லை என்ற அளவில் அவருடைய திறன் மேம்பாட்டிற்கு இன்றைக்கு தமிழக அரசு மிக முன்னுரிமை வழங்கி வருகிறது. அதுக்காக அந்த ஆர்சட்டி நிறுவனத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம். அதோடு மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா பிளம்பிங், எலக்ட்ரிஷியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் அந்த பணிகளிலும் கூட நம்முடைய மகளிர் வந்திருக்காங்க. கார் ஓட்டுநர் பயிற்சி நாங்கள் அளித்திருக்கின்றோம் இந்த சமுதாய திறன் பள்ளியின் மூலமாக. ஆகவே வந்து எல்லா தளங்களிலும் வந்து பெண்களுடைய எதிர்பார்ப்பு தேவை என்ன இருக்கிறது, எங்கெல்லாம் இடைவெளி இருக்கிறது, சந்தையில் எதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் கண்டறிந்து இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த பயிற்சி மகளிர் திட்டம் அளித்து வருகின்றோம்.
1: இவங்களுக்கு ஏதோ ஊக்கத்தொகை அந்த மாதிரி உண்டுங்களா?
0: அவர்களுக்கு பயிற்சிக்கு தேவையான சாதனங்களை வந்து அவர்களுக்கு வந்து விலை இல்லாமல் வழங்குகிறோம்.
1: பயிற்சி கட்டணம் ஏதோ நமக்கு உண்டா?
0: எந்த பயிற்சி கட்டணம் கிடையாது. முற்றிலும் வந்து இது விலை இல்லாத பயிற்சி. ஆகவே இதை சிறப்பாக பயன்படுத்தி அவர்கள் சிறந்த தொழில் முனைவோராக மாறிய பின்னர் அவர்களுக்கு வங்கிகள் மூலமாக கடன் இணைப்பு பெற்று அவர்கள் ஒன்று சுய வேலைவாய்ப்பு அல்லது ஊதிய வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்.
1: வேலைகள் கேட்டா உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாமா?
0: உதவி திட்ட அலுவலர், திறன் மேம்பாடுன்னு சொல்லி ஒரு அலுவலர் இருக்காங்க, அவர்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது அது மேலதிக உங்களுக்கு வழிகாட்டுதல் உதவி கிடைக்கும்.
1: உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில ஏதாவது வெற்றியடைந்த கதைகள் ஏதாவது இருக்குங்களா?
0: இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பதியர் வந்து அவர்கள் வாழ்க்கையை வெறுத்து அவர்கள் வாழ்வை முடிக்கின்ற தருணத்திலே வந்து என்னிடம் வந்தார்கள். வழிகாட்டுதல் வழங்கி அவர்களுக்கு வங்கி கடன் பெற்று அவர்களுக்கு வட்டார வணிக வள மையத்தின் மூலமாக உடனடியாக கடன் வழங்கி அவர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக ஆட்டோ வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அந்தளவுக்கு சரியான உளவியல் ஆலோசனை வழங்கி நாங்கள் வந்து இந்த பணியை செஞ்சு அவர்களை சாவின் பிடியிலிருந்து மீட்டோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரை காக்க முடியாத ஒரு நிகழ்வு.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல குழுக்கள் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத உங்க தலைமையில நீங்க வந்து பாத்திருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா எல்லா பெண்களும் இதன் மூலம் வந்து முயற்சி செய்து இனி நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அப்படின்றத கண்டிப்பா இறங்குவாங்க நாங்க நம்புறோம். உங்களுடைய தொலைபேசியின் கொடுக்கலாமா?
0: 9444051 இதான் வந்து திட்ட இயக்குனுடைய தொலைபேசி எண்.
1: இன்னும் ஒரு முறை சொல்லிருங்க ஐயா.
0: 9444451.
1: நேர்களை, உங்களுக்கு வந்து குழுக்கள் பற்றியான தகவல்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த தொலைபேசியை பயன்படுத்தி வேண்டிய குறிப்புகளை வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ரொம்ப நன்றி ஐயா.
0: ரொம்ப நன்றி மேடம். நன்றி.
2: ராசாத்தி ராசாத்தி, நிகழ்ச்சிய முழுசா கேட்டியா? தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குனர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவங்க பல தகவல்களை எடுத்து சொல்லி இருக்காங்க. உன்ன போல பல பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க அவங்க வாழ்க்கைக்கு தேவையான

0: முயற்சிய அவங்களும் எடுப்பாங்க, வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். உன் பதில் என்ன?
1: நிச்சயமாக்கா, உங்களை பாக்க வந்ததுல எனக்கும் சந்தோஷம். நல்லதா 4 தகவல்களை தெரிஞ்சுகிட்டேன்.
0: சரி, அப்படியே நான் கிளம்புறேன், வரட்டா?

நேயர்களே, அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்ருக்கு இசை தூறல். இனிய பாடல்களோடும் உங்களின் மின்னஞ்சல் மற்றும் கடிதங்களோடும் நான்கு மணிக்கு வண்ணக்கோலங்கள்.

0: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் ஐந்துக்குள்ள ஒன்று விளையாட தயாராயிருங்க நேர்களே.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இசைத்துறலில் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மனிதாபிமான பணியாளர்களின் பங்களிப்பை போற்றும் விதத்தில் இன்று உலக மனிதநேய தினமும் கடைபிடிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஸ்வீடனால் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒன்று அமைவதற்காக இந்நாளை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 19 ஆகிய இன்றைய நாளில் அனுசரிக்கிறாங்க. நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்தியை இப்போ பார்க்கலாம். 17 திங்கட்கிழமை 10:00 அதாவது ஞாபகம் வருதி நிகழ்ச்சிக்காக இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. மின்னஞ்சல் செய்தி, வரதராஜ நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன். 10:00 ஞாபகம் வருதி நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதி வரை ரசித்து கேட்டேன். அந்த காலத்தில் வந்த பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் கேட்கும் அலாதியான சுகத்தை நமது நிலையம் நாள்தோறும் வழங்கி வருவது என்னை போன்ற நேயர்களுக்கு மிகவும் ஆனந்தத்தை அளிக்கிறது. ஏன் அந்த இரவு நேரத்தில் குதூகலத்தை தருகிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்களேன். நிகழ்ச்சியில் நேயர்களுடன் பேசிய அறிவிப்பாளர் பொறுமையாக பேசினார், அழகாக தெளிவாக பேசினார். மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காங்க. அதே போல 17 இனியராகும் நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கிய பழமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அழகழகான குட்டி குட்டி கவிதைகளுடன் இனிய பாடல்கள், நல்ல பாடல்கள் தெளிவாக வந்தது. நிகழ்ச்சி சிறப்பாக போனது. விழியிலே உன் விழியிலே பாடல் அருமை. ஞாபகம் வருதே நேரலையில் நேயர்கள் அலைபேசியில் அணிவகுக்க அவர்களுடன் தன்மையாக உரையாடி பாடல்களை வழங்கிய விதம் சிறப்பு. வாழ்த்துக்கள். அம்மானை பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமரநகர் லக்ஷ்மி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: 3:23 ஆச்சு. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல். இசைத்துறல் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி யாருடையதுன்னு பார்க்கலாம். பெரம்பலூரிலிருந்து தேவி நிதியரசன் 17 தேதியன்று 3 மணிக்கு இசைத்துறல் மின்னஞ்சல் பாடல்கள் கடிதங்கள் வாசித்த தோழிக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் செய்தியில பாடல்களும் சிறப்பாக இருந்தது. வண்ணக்கோலங்கள் சூப்பராக இருந்துச்சு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பாடல்கள் அத்தனையும் அருமை. அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 6 மணிக்கு ஆரவாரம் மருத்துவ குணம் நிறைந்த அந்த செய்தி சிறப்பாக இருந்தது. 8 மணிக்கு இரவு இசை பாடல்கள் மிக அருமை. பாடல்கள் கொடுத்த பிரியா வைரமணி அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் அதே நேயர்கள் வந்து அடுத்த நாளுக்குரிய கடிதம் எழுதியிருக்காங்க. 18 தேதி இன்று ஒரு தகவல் தரும் ஐயாவிற்கு வாழ்த்துக்கள். 9 மணிக்கு வசந்த அழைப்பு நல்ல நிகழ்ச்சிகளை தரும் நமது வானொலிக்கு வாழ்த்துக்கள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு சூப்பர் அதிபதி சாருக்கு வாழ்த்துக்கள். 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் தோழிகள் கேட்ட பாடலை கொடுத்த அறிவிப்பாளருக்கு நன்றிகள். 12 மணிக்கு மங்கிர் உலகம் தோழிகளிடம் அழகாக உரையாடிய அதிபதி சாருக்கும் வாழ்த்துக்கள். மதுரகிதம் நிகழ்ச்சி மிக அருமை, நல்ல பாடல்கள் கொடுத்த அறிவிப்பாளருக்கும் கேட்டவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் 18 தேதி 3 மணி இசைத்துறல் நிகழ்ச்சியில் மின்னஞ்சல் மற்றும் பாடல்கள் வழங்கிய விதம் சிறப்பு. 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் சுரேஷ் அதிபதி இணைப்பில் மிக அருமையாக

கொண்டு சென்றார்கள். சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது கவிதையும் காணோம், நல்ல பாடல்களை தொகுத்தார், நல்ல தகவல்களையும் கொடுத்தார் சுரேஷ், அவருக்கு வாழ்த்துக்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை பாடல்கள், அருமை அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லியிருக்காங்க இந்த நேர்கள்.

0: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசைத்துறல். இசைத்துறல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகள் நம்ம கையில் இருக்கு. அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி திருச்சியிலிருந்து ஷர்மிளா அனுப்பியிருக்கிறாங்க. 2:30 ஒலிபரப்பு

திங்கட்கிழமை அன்று 2:30 ஒளிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிகள். மேலமாங்காவனம் தேவேந்திரன் அவர்களின் தொகுப்பில் இருந்து ஒளிபரப்பான பாடல்கள் அருமையாக இருந்தது. உண்மையிலேயே நேயர்களால் நேயர்களுக்காக என்பது உண்மையான ஒன்றாக இருந்தது. ஒரு நேயர் தொகுத்து வழங்குவது சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

அடுத்து வரக்கூடிய இந்த மின்னஞ்சல் செய்தியை அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் துவாக்குடி பவுலின் மைக்கேல். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் இனிப்பை பெயர் கொண்ட ஊரு பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர், என் நாடு என் மக்கள் என்றும் என் கூட்டம் என்றும் வசனம் திருவிளையாடல் படத்தில் வந்தது. அடுத்ததாக நம்ம தேசிய கொடி தயாரித்த ஊர் சேலம் என்றும் வண்ணக்கோலங்கள் நிகழ்வு சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. பொன்மாலை பாடல்களும் இனிமையாக இருந்தது. அடுத்ததாக 18ஆம் தேதி எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சிக்காக திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி இது. முனைவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வீடு பெற நீள் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசினார். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தேன் தித்திக்கும் தேன் உரையாடல் கேட்டேன், ரசித்தேன், சுவைத்தேன். தேனில் இவ்வளவு விஷயங்களா என்று நினைத்தேன், வியந்தேன், பிறகு மலைத்தேன். ஆர்வி ஐயா அவர்களுக்கு நன்றி. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அரியலூர் ராஜேந்திரன் அவர்களின் விதை பண்ணை பற்றிய தகவல்கள் சிறப்பாக இருந்தது. கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். இரவு இசை இனிமை சூப்பராக இருந்தது. வழங்கிய நமது பண்பலைக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூறல்.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் உடல் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

கலைத்துறை நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுட்டு வந்துடலாம். கின்னஸ் சாதனை, அதுவும் பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே பெற்ற ஒருவரை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். 16 வயசில் உலகின் மிக இளைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற பட்டத்தை துபாயை சேர்ந்த லக்ஷ்மணன் மையப்பன் அப்படிங்கிறவர் கின்னஸ் சாதனையாக படிச்சிருக்காரு. தன்னோட 15 வயசில் ACCA படிக்க தொடங்கி அதை ஒரே ஆண்டுக்குள்ளே வெற்றிகரமாக முடிக்கவும் செஞ்சுருக்கிறாரு இந்த லக்ஷ்மணன். அதனாலேயே இவருக்கு இளம் வயதில் கின்னஸ் சாதனை பெற்ற ஒருத்தராக வந்து ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறாரு. அடுத்த நேரங்கள்

18 தேதி அதாவது நேற்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் விதை நேர்த்தி செய்தல் பற்றிய பயனுள்ள தகவல்களை வழங்கிய திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்களுக்கும் அவர்களை நேர்காணல் செய்த திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பல பயனுள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடிந்தது. நிகழ்ச்சி மிகவும் அருமையாகவும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தது. மேலும் நிகழ்ச்சிக்கு அழகான முன்னுரையும் முடிவுரையும் கிராமத்து மனம் மாறாமல் வழங்கிய முத்துலட்சுமி அக்கா மற்றும் கண்மணி அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை நமது நிலையத்தின் சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரலையில் கேட்க முடியாதவர்கள் பின்னர் கேட்டு மீண்டும் பயன்பெற இது மிகவும் உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: இனிய பாடல்கள், சுவையான செய்திகள், உங்களின் மின்னஞ்சல் செய்திகள் மற்றும் கடிதங்களோடு நாம கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி இது. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று காலை 9 மணி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தேன் தித்திக்கும் தேன் என்ற தலைப்பில் தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் அவர்கள், ரூபாவதி அவர்கள் தேனில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றியும், 5 வகை தேனீக்களை பற்றியும், தேனீக்கள் வளர்ப்பதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றியும், தேனில் எத்தனை வகைகள் இருக்கிறது என்பதை பற்றியும் பல தகவல்கள் கூறியது பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த இயக்குனர் ஆர் வி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமையாக இருந்தது. இருபட பாடல்களும் சூப்பர். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அதிபதி அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. அதே போல நேற்று 12:10 மங்கையுலகம் நிகழ்ச்சியில் தோழிகளின் கருத்துக்கள் சிறப்பு, பாடல்களோ சூப்பர். மதியம் 3 மணி இசைத்தூரல் நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமையாக இருந்தது. நேயர்களின் வண்ண மடல்களை அழகாக தெளிவாக வாசித்த அதிபதி அவர்களுக்கும் பாராட்டுகள். 1 மணிக்கு மதுரகீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித பாடல்கள் அருமையாக இருந்தது. மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் இடைக்கால பாடல்களின் சங்கமுமாய் அலை அலையாய் மனதை வருடி சென்றது இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதே நேயரோட மற்றும் ஒரு மின்னஞ்சல் செய்தி இது. இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவா இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா என்று நடந்த விவாதத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்து இன்றைய சூழலில் புகைப்படங்கள் சமூக ஊடக விளம்பரமே என்று முடிவு கூறி நிகழ்ச்சியை முடித்த பிரிசி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் ஆட வைக்கும் பாடல்கள் சூப்பர். இரு பட பாடல்கள், புது பாட்டு, செந்தமிழ் பாட்டு பாடல்கள் இனிமையோ இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நன்றி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

2.1 திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் இது. இந்த கடிதம் 16 அன்று இணையதானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. வழங்கிய ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆனந்தராகும் நிகழ்ச்சியில் ஜிக்கி அம்மா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர் பாடிய பக்தி பாடல்கள் வழங்கிய நமது பண்பலைக்கு வாழ்த்துக்கள். வாமா மின்னல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு கருத்து சொன்னார்கள். முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வழங்கிய அருள்மணி அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. தங்கம் வெள்ளி விலை நிலவரம் கேட்டோம். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நிறைய குழந்தைகள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். எங்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளும் பங்கெடுத்துக் கொண்டார்கள். காலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கிய யோகேஸ்வரிக்கு நன்றி. களத்திலிருந்து இல்லத்திற்கு நிகழ்ச்சியில் பாரதியாரின் எள்ளு பேரன் நிரஞ்சன் அவர்கள் 9 பாரதியார் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவருடைய மனைவி செல்லம்மாள் பற்றியும் பேசியது சிறப்பாக இருந்தது. உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். பாடல்கள் அருமை. மதுரகீதம் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்கள் அருமையாக இருந்தது. வழங்கிய நமது அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் வறட்சியான நேரத்தில் என்ன உரம் போட்டால் விவசாயத்திற்கு நன்மை என்பது பற்றி தெளிவாக கூறினார்கள். மாரிக்கண் அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. இசைத்துறை நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல் செய்திகள் வாசிக்க கேட்டேன். என்னுடைய கடிதங்களும் இடம்பெற்றிருந்தது. கடிதங்கள் வாசிப்பதற்கு நேரம் கருதி வரிகளை மட்டும் எண்ணிவிட்டு சென்றார்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி கலகலப்பாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு பாராட்டுக்கள். பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் வழங்கிய லோகநாதன் அவர்களுக்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிறுகதை நல்லதோர் வீணை செய்தேன் கேட்பதற்கு வருத்தமாக இருந்தது. கதையை வாசித்த ஜான்சன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அதாவது அந்த கதை வந்து இவர் ரொம்ப பாதித்ததாக சொல்லியிருக்காங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை வழங்கிய சகோதர அறிவிப்பாளருக்கும் நன்றி பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இவருடைய மற்றும் ஒரு கடிதம். இந்த கடிதம் இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சிக்காக தான் எழுதியிருக்காங்க. மிக சிறப்பாக நாள் மலர் நிகழ்ச்சியில் வந்த தகவல்களும் அருமை. ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் வந்த பக்தி பாடல்கள் அருமை. அதே போல வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பூச்சிக்கொல்லிகளை பற்றி தெளிவாக பேசிய ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள். இது வந்து திங்கட்கிழமை அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளுக்கான கடிதம். திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மேலமாகாணம் தேவேந்திரன் அவர்கள் தொகுத்து வழங்கிய பாடல்கள் 7 சிறப்பாக இருந்தது. நன்றி பாராட்டுக்கள். இசைத்துறை நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்க கேட்டேன். வாசித்த அறிவிப்பாளருக்கு நன்றி. கண்டுபிடி நிகழ்ச்சி மிக அருமையாக கொண்டு சென்றார்கள் அறிவிப்பாளர்கள். பாடல்கள் இனிமை வழங்கிய நமது அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சி அருமை வழங்கிய ஸ்ரீவர்தினி அவர்களுக்கு நன்றி. அனைத்து நிகழ்ச்சிகளும் வழங்கிய பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேர்கள். அதே போல மற்றும் ஒரு மின்னஞ்சல் செய்தி நம்ம கிட்ட காத்துட்டு இருக்கு. லால்குடி வரதராஜ நகர் எம் ராஜேந்திரன் அனுப்பியிருக்கக்கூடியது. 18 நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 வசந்த அழைப்பில் தேன் தித்திக்கும் தேன் என்ற தலைப்பில் தேனீ வளர்க்கும் தஞ்சாவூர் திரு ஆதி பிரபாகரன் அவர்கள் நேரலையில் கலந்து கொண்டு தேனீ வளர்ப்பு பற்றியும் வளர்ப்பதால் ஏற்படும் வருமானத்தை பற்றியும் ஒவ்வொரு விஷயமாக மிக தெளிவாக எடுத்துரைத்தார். அது மட்டுமா, தேனீ வளர்க்க வேண்டும் என்ற ஆசையை எல்லோர் மனதிலும் தூண்டிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். பேட்டி கண்ட நிலைய இயக்குநர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் நேயர்கள் கேட்ட கேள்விகளோடு தானும் நல்ல பல கேள்விகளை கேட்டு அசத்தினார். மொத்தத்தில் 1 நேரத்தில் தேனீ வளர்ப்பது பற்றிய ஒரு அகராதியே படைத்துவிட்டனர் நிலையத்தார். பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 100 சிக்ஸர்களை அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைச்சிருக்கிறாரு ரிஷப் பந்த். டெஸ்ட் வரலாற்றில் 100 சிக்ஸர்களை அடித்த 4வது பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமையும் இவருக்கு தாங்க. இவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய வீரர்கள் யாருன்னா பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் 138 ரன்கள் அடிச்சிருக்காங்க. பிரண்டன் மெக்கல்லம் 107, ஆட்டம் கில்கிரிஸ்ட் 100. இப்போது ரிஷப் பந்த் 100 எடுத்து 4வது நபராக இறைஞ்சிருக்கிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 100 சிக்ஸர்களை அடித்த இந்திய வீரராக இப்போது நாம் ரிஷப் பந்த் சாதனை படைச்சிருக்கிறாரு. இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1 இது இசைத்தூரல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை தூறல். இசை தூறல் நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் செய்திகளை வழங்கிய நேயர்களுக்கும் கடிதம் எழுதிய நேயர்களுக்கும் நன்றி. கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேர்களே, அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வண்ணக்கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக் கொள்ளப்படும் என பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மதுரையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வில்லாபுரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காய்ச்சல் பிரிவு, மருந்தகம், ஆய்வகம், பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட பகுதிகளையும் அவர் பார்வையிட்டார். இலங்கைக்கு எதிரான காலா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றது. இரு அணிகளுக்கிடையேயான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. இரண்டு போட்டியில் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க 431-246-1 அறிமுக நேயர்களுக்கான எண் 431-240-1. இன்றைய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில நாம
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை வண்ண கோலங்கள்னா அஞ்சுக்குள்ள ஒண்ணு,
0: அதாவது அஞ்சுக்குள்ள ஒரு நம்பரை நீங்க சொல்லணும். அந்த எண்ணுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம்.
1: சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்கு. நம்பர் ஒன்னு வழக்கம் போல ஃபன், கடி ஜோக்ஸ். அது அப்புறம்
0: முன்னாடியே சொல்லிடுறதா,
1: சீக்கிரட்டா
0: வச்சுக்கலாமே நினைச்சேன், சரி பரவாயில்ல சொல்லுங்க.
1: அப்புறம் ரெண்டு பாத்தீங்கன்னா கணித புதிர். அப்புறம் மூணு வந்து கேட்டகரி சொன்னா பாட்டு பாடணும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஒரு மரம்னு சொல்லுவோம், மரம் சம்பந்தமா ஒரு பாட்டு பாடணும் அந்த மாதிரி. அப்புறம் சினி குவிஸ் வந்து நாலு சினிமா சம்பந்தமான கேள்வி. அஞ்சு வந்து வழக்கம் போல் அஞ்சு செகண்டாக அஞ்சு. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னா, வழக்கம் போல் ஈஸியாக கேம் உள்ள நம்பரை எடுக்கலாம்னே நீங்கள் நேயர்கள் நினச்சிருந்தாங்கன்னா பதில் சொல்ல அது கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கலாம். இல்லை இல்லை அந்த நம்பரில் கேம் வந்து கஷ்டம்ப்பா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா பயப்படாதீங்க, அந்த நம்பரில் ஒளிந்திருக்கும் கஷ்டமான கேள்வி மாதிரி இருக்கும், ஒளிந்திருக்கும் பதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
0: நாங்கள் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இணைப்புக்கு நம்ம நேயர்கள் போட்டி போட்டு வந்துட்டே இருக்காங்க.
1: நிச்சயமாக, அதாவது நேர்களே உங்கள் லக்கி நம்பரை தேர்ந்தெடுங்க, அந்த நம்பர் உங்களுக்கு நிச்சயமாக லக்கியாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து விளையாடுங்க, வின் பண்ணிட்டு போங்க.

0: மணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்கக்கூடிய முதல் நேயரை வரவேற்றலாம். வருக வணக்கம், யார் எங்கிருந்து?
6: மாலை வணக்கம் கோதமன் சாருக்கும் கலையரசுக்கும். மாலை வணக்கம் எத்தனைப்பட்டு ரமேஷ். வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் ரமேஷ். எப்படி உற்சாகமா வந்துட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்? இப்பெல்லாம் சொன்னா உங்களை நாங்க
5: நேயர்கள்லாம் உங்க மேல அப்படியே பாச மழை பொழியறாங்க பாருங்க.
7: சரி சரி சரிங்க, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்?
5: அப்பதான் ஈஸியா குடுப்பீங்கன்னோ.
7: ஆமா ஆமா
5: அப்படிங்களா? ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க.
7: சரி, அது என்ன நம்பர் உங்களுக்கு வேணும்?
6: 2 நம்பர் 2 சார்.
7: நம்பர் 2 கணக்கு.
6: ஆமா
7: சார். பரவால, ரொம்ப கஷ்டமா எடுத்துக்கிங்களே.
6: பரலோக்கு கணக்கு வரும் சார்.
7: பரலோக்கு கணக்கு வருங்களா? சரி சரி. நீங்க வேற ஆரம்பத்துல என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு கேம் கொடுக்கலாம் தான் இருக்கோம். கணக்குலயே கொஞ்சம் ஈஸியா. சரவணன் ஒருத்தர் இருக்காரு. சரவணன் வந்து 36 மாம்பழங்களை 9 கூடைகள்ல சரிசமமா வச்சாரு.
6: 9 கூடைகள்.
7: ஆமா, 36 மாம்பழங்களை 9 கூடைகள்ல சரிசமமா வச்சாரு. அப்படின்னா அவர் ஒவ்வொரு கூடையிலையும் எத்தனை மாம்பழங்களை வச்சிருப்பார்? அருமைங்க, சரியா சொன்னீங்க.
5: அவர் 4 சொன்னது கூட பிரச்சனை இல்லைங்க, நீங்க சொன்னதுதான் பயங்கர அதிர்ச்சியா
7: அதிர்ச்சியா இருந்ததா?
5: அப்படிதானுங்க.
7: இணைப்புக்கு
5: வந்து ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ரொம்ப எளிமையான கேள்வியாவே போயிடுச்சு.
7: அதுதான் இப்ப நம்ம முன்ன கேட்டதை ரமேஷ் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் எளிதான இப்ப கணக்குன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி கேட்டு பார்ப்போமே, அது எளிதா கூட இருக்கலாம் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சு வராரு. சில நம்பர் பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தமான கேள்வி தானே அப்படின்னு கூட வரலாம்.
5: பயந்துட்டு கூட ஆஹா இது ரொம்ப டஃபா இருக்கும்னு நினைப்பாங்க.
7: ஈஸியா கூட
5: வந்துச்சு. இணைந்திருங்கள் நேர்களே, திருச்சி FM 102.1 இது வண்ண கோலங்கள்

0: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் இப்போ 4:17 ஆயிடுச்சு. நம்ம இணைப்புல பதில் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்க ஒரு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பேர்?
2: என் பேர் சரவணன்.
1: சரவணன், சொல்லுங்க சரவணன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தாலுகா அண்ணா விளைவு.
1: சரிங்க சரிங்க. சரவணன் ஒரு கேரக்டர்ல ஒரு கேள்வியை கேட்டோம், அடுத்து

0: ரவுண்டனே வந்துட்டார்.
1: ஆமா, அப்ப நீங்க கேரக்டர் வைஸா ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த
2: அது
1: நேயரும்
2: நான்
1: அப்படியே வந்துட போறாங்க.
2: கவனிக்கலையே.
0: அதனால
2: அதுக்கு
0: உங்களுக்கு நம்பரை வந்து என்ன சார், நாலா?
2: ஒரு நிமிஷம் இருங்க, வண்டி போவேன்.
0: ஆ,
1: பின்னணி இசையோட வந்துட்டு இருக்கிறாரு.
0: பத்திரமான இடத்துல நின்று பேசுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.
2: இல்ல நான் மாவு போட்டுருக்கேன்.
0: ஓ, சரி சரி.
2: புரோட்டாவுக்கு மாவு போட்டுக்கிட்டேன், கூழ் வேணும் வந்து நிக்குது.
1: புரோட்டாவுக்கு மாவு போடும்போது போனை எப்படி வச்சுட்டு பேசுவாங்கன்னு யோசிக்கவே முடியலையே.
0: முடியலையே. அப்படியே காதோ
2: ஒரு கையில போனும் ஒரு கையில மாவு.
1: ஆஹா,
0: பரவாயில்ல. சரி, அப்படியே பதிலையும் சொல்லிடுங்க கேள்வியை கேட்டுட்டு.
2: ஐயா, ஒரு நம்பருக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம், ரெண்டு நாள் ட்ரை பண்ணலாம், இல்ல ஒரு வாரம், ரெண்டு வாரம், ஒரு ரெண்டு ஒரு மாசம், ரெண்டு மாசம் ட்ரை பண்ணலாம். 52 வாரமாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 12 மாசமாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 366 நாள்
1: என்ன பண்றது?
0: அருமையா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை நம்ம அழகா பயன்படுத்திக்கலாம்.
1: உங்களுக்கான எண்
0: சொல்லுங்க சார். 4. இப்போ நீங்கள் கேரக்டர் சம்மந்தமாகவே சொல்கிறீங்களே, அப்போ வந்து நான் ஒரு சினிமா சம்மந்தமான கேள்வி பதில். இது இது வந்து என்னென்னா, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெரிய குடும்பம் பெரிய தம்பி, சின்னஞ்சிறுத்தைகள், சின்ன பூவே மேல பேசு, சின்ன தம்பி, சின்ன மாப்பிளே, இதுக்கல் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது, என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பெரிய குடும்பம், சின்ன பூவே மேல பேசு, சின்ன தம்பி, சின்ன மாப்பிளே, சின்ன வாத்தியார், இந்த படங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு.
2: எல்லா படத்துலயும் ஒரு ஒற்றுமைனாக்க
1: கண்டுபிடிக்க முடியுதுங்களா என்ன ஒற்றுமை அப்படின்னு?
2: ஒற்றுமைங்கிறது
1: அந்த சின்ன தம்பி பெரிய தம்பி இதை யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நக்லூவும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு.
0: சின்னவர்,
1: சின்னவர்னா சின்னவர் தான், பெரியவர்னா பெரியவர் தான், அந்த ரெண்டு பேர் யாரு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
2: சீலியே ஆரம்பிக்குது படம் நம்பர்.
1: ஆஹா, நீங்க
0: பேர் கூட ஆரம்பிக்குதே, பெரிய தம்பினே ஆரம்பிக்குது இல்ல?
1: பெரிய தம்பியும்
0: வந்துருச்சுல. கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நாங்களா கொடுக்கறதுக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த படத்தோட கதாநாயகனை நீங்க யோசிச்சீங்கன்னா சொல்லிடலாம்.
1: பெரிய தம்பி யாரு, சின்ன தம்பி யாரு, பொதுவாவே தெரியும் பாருங்க.
2: பிரபு.
1: அப்புறம் என்ன, அப்ப பெரிய தம்பிய கண்டுபிடிங்க.
0: இளைய திலகம் பிரபுன்னு சொல்லாமே,
1: அது அவரோட நண்பர் பிரபு, அதனால ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டேன்.
0: சரி சரி சரி, பரவாயில்ல. ரொம்ப
1: சரிங்க சின்ன,
0: பரவாயில்ல சரவணன். நீங்க எவ்வளவு பிஸிலையுமே ஒரு புரோட்டா போட்டுக்கிட்டு எங்களுக்காக வந்து நீங்க இவ்வளவு போட்டிகளுக்கு இடையில வந்து ஃபோன் பண்ணி ஒரு கேள்வியை கேட்டு அதை கிரகிச்சு பதில சொல்றது பெரிய விஷயம்தான். ரொம்ப சந்தோஷம் சரவணன், ரொம்ப நன்றிங்க.
1: வாழ்த்துக்கள், முயற்சிக்கு நன்றி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி,
9: தட்ஸ் ரைட்,
8: வசந்தன் கோ சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
9: தட்ஸ் ரைட்.
10: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை வண்ண கோலங்கள். புதன்கிழமை வண்ண கோலங்கள்ல
1: அஞ்சுக்குள்ள
0: ஒண்ணு. அடுத்து யார் வரான்னு பாப்போம்மா. நேயர்
1: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? அப்துல் குத்தூஸ். சரிங்க. என்ன ரொம்ப நாளாச்சு போல இருக்கு, காணோம் வழி விட்டுட்டீங்களோ நேயர்களுக்கு. அருமை, அருமையான எக்ஸாம் உதாரணமா இருக்கீங்க. சொல்லுங்க அப்துல் குத்தூஸ், என்ன நம்பர் உங்களுக்கு? என்ன எண்? ரெண்டா? கணக்கு
2: தான்.
0: சரிங்க. கணக்குனா கொஞ்சம் எனக்கே பயமா தான் இருக்கு கேள்வி கேட்கவே. சரியா சொல்லிடுவீங்களா? சரிங்க. இப்ப எப்படின்னா ஒரு பையன் சொல்ல, சுரேஷ் இருக்காருன்னு வச்சுக்குவோம்.
1: அடுத்த நேயர் சுரேஷ் வர.
0: ஆமா, சுரேஷ் வந்து ஒரு 200 ரூபா வச்சிருந்தார். சுரேஷ்னு ஒருத்தர் 200 ரூபா வச்சிருந்தாரு. அதுல 50 ரூபாய் எடுத்து செலவு பண்ணாரு.

0: மீதி இருந்த பணத்தில் பாதியை சேமிப்பு கணக்குள்ளே போட்டார்.
1: சரி,
0: இப்போ அவர் கையில் எவ்வளவு பணம் இருக்கும்?
1: 75.
0: சே, எப்படிங்க நெஞ்ச தொட்டுட்டீங்க அப்துல் குதூஸ். எப்படி அப்படி கே சொல்லிட்டு இருக்கப்பே மனக்கணக்கு போட்டுருவீங்களோ? ரொம்ப நன்றிங்க அப்துல் குதூஸ்.
2: நம்ம நேயர்கள் எல்லாரும் பாருங்க, கணக்கு கேட்டுட்டு வர போறாங்க. ஏன்னா என்னடா இவ்வளவு எளிமையான கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்களே,
0: கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்கணும் போல இருக்கு.
2: ஆமா,
0: சரி சரி.
2: அடுத்து ஆனா நம்ம வந்து இன்னொரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதுக்கு சரியான பதில சொல்லலையே.
0: என்ன கேட்டா இருந்தாரு?
2: இல்ல இல்ல, அந்த முந்தைய நேயர் வந்து முழுமையா அந்த கேள்விக்கான பதில் சின்ன தம்பி
0: சொல்லிட்டாரு
2: சொன்னார். ஒரு ஆன்சர் மட்டும் போதுங்கிறீங்களா?
0: ஆமாம், கிட்டத்தட்ட அதுதான் சரியான ஆன்சரும் கூட. இந்த சின்ன தம்பி பெரிய தம்பி, அதாவது எப்படின்னா இந்த வடிவத்தை வச்சு வர பேராக இருந்தது அது. சின்ன தம்பி, பெரிய தம்பி, சின்ன மாப்பிள்ள, சின்ன ஜமீன், இப்போ சின்ன ஜமீன்கிறேன், சின்ன ஜமீன் கார்த்திக் நடித்தது, சின்னவர், சின்ன வாத்தியார், இது எல்லாமே தெரியல. அதாவது பெரிய நடிகர் வந்து சிவாஜி அப்படிங்கிறதுனால, அவரோட புதல்வன் அப்படிங்கிறதுனால இவருக்கு சின்ன சின்னன்னு சொல்லியிருப்பாங்களோ.
2: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி, சின்ன தம்பி பெரிய தம்பிங்கிற படத்துல சின்ன தம்பியா வந்து நம்ம பிரபுவும், பெரிய தம்பியா வந்து சத்யராஜன், ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இன்னமும் ஒரு எதுலயோ ஒரு இதுல சந்திப்புல கூட ஏதாவது பார்க்கும்போது கூட, என்ன சின்ன தம்பி, என்ன பெரிய தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னும் அந்த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்காங்க.
0: அந்த மாதிரியான படங்கள், அந்த கேரக்டர்லாம் அந்த மாதிரி மனசு
2: அவங்களுக்கு பொருந்தி போச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சின்னவர் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பிரபு நடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அது அப்படியே அவங்களுக்கு பேராகவும் இவங்களுக்கு இந்த மாதிரி பேராகவும்
0: வந்தது. அதுலயும் ஆச்சரியம் என்னன்னா, சின்ன தம்பிங்கிற படத்துலயும் பிரபு தான் ஹீரோ, பெரிய தம்பிங்கிற படத்துலயும் பிரபு தான் ஹீரோ, ஹீரோயின் தான் மாறி மாறி வருவாங்க.
2: ஆமா,
0: சின்ன தம்பில குஷ்பு, பெரிய தம்பில நக்மா நடிச்சிருப்பாங்க.
2: அதனால சொல்றீங்க.
0: ஆமா, இது தகவல் களஞ்சியமாவே ஆயிடுச்சு.
2: ஆமா, அதாவது நேயர்கள் வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, உங்களுக்காக வண்ணக்குளங்கள் காத்துட்டு இருக்கு, நிறைய வந்து உங்களுக்கான கேள்விகள் காத்துட்டு இருக்கு.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
6: இணைந்திருக்கின்றோம் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 புதன்கிழமை வண்ணக்கூலங்கள்ல. இப்ப 5:00 உடனே நேயர்கள் வந்து அசத்தலா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட வணக்கம்.
7: அடுத்து வரக்கூடிய நேயர் குளித்தலையிலிருந்து
6: சலீம். சலீம் ஐயாவுக்கு என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
7: என்ன
6: நம்பர் வச்சிருக்கீங்க? ஐந்தா? சரி, அஞ்சா நம்பர் நீங்க கேளுங்களேன். கேள்வி
7: ஐந்துக்கான கேள்வியை சொல்லிடலாமா? பஞ்ச பாண்டவர்கள் பெயர் சொல்லுங்க. பஞ்ச பாண்டவர்களோட பெயர் தெரியுமா?
6: நிலம்

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் மாலை மணி 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் நமது மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகின்றன.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டில் 13,041 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 ரயில்வே திட்டங்கள், 1 நெடுஞ்சாலை திட்டம் என 5 திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தமிழகம், மேற்கு வங்கம், ஆந்திர மாநிலங்களை உள்ளடக்கி ரயில்வே திட்டங்கள் அமையும் என்றார். இவற்றை வரும் 2031 ஆண்டிற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தடைந்தார். தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், தெலுங்கானா முதலமைச்சர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு, எல்லை பிரச்சினைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. கோவை தஞ்சையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என மாநில கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேரவையில் இன்று அறிவித்தார். மதுரையில் தமிழ் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்க 2 கோடி ரூபாய் மதிப்பில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றார். நாட்டுப்புற கலைஞர்கள் இசைக்கருவி வாங்குவதற்கான நிதியுதவி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு முகாமில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் 7 பயனாளிகளுக்கு தாட்கோ திட்டத்தின் மூலம் 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா வழங்கினார். பள்ளிப்பட்டு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளையும், அதே சங்கத்தின் 3 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு தலா 15,000 ரூபாய் மதிப்பிலான நிதியையும் அவர் வழங்கினார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி விவசாயிகளுக்கான வேளாண் முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்நினோ வெப்பத்தாக்குதலில் வாழைப்பயிர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கையாள்வது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. விவசாயிகள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ளுமாறு இம்மையத்தின் இயக்குநர் திரு ஆர் செல்வராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், வேலூர், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் 2வது சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் அமெரிக்காவின் கேரண்டனை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

தொழில் சம்பந்தமான பாடப்பிரிவுகளை படிக்கிறது மாணவர்களுக்கு ஒரு பெரிய திறமை. ஆனாலும் பாடப்பிரிவுகளில் படித்த தொழில் முறைகளை செயல்படுத்துறதும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். தொழில் முறைகளை செயல்படுத்த தொழில் பழகியாகணும். அந்த தொழில் பழகிறதுக்கு முறையான பயிற்சியும் முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி தர இருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பங்களையும் வரவேற்கிறாங்க அவங்க. 2022, 2023, 2024, 2025 அப்புறம் இப்போ கடந்த இப்போ நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா 2026 மே மாதம் தேர்ச்சி பெற்ற பொறியியல் பட்டய மற்றும் கலை அறிவியல் வணிக ரீதியல் பட்டதாரிகள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம். NATS.education.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கணுங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 28ஆம் தேதி. இந்த தகவலை கரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது ஆரவாரம். நம்ம திருச்சி மாவட்டத்தில் பிரதம மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின்படி தோட்டக்கலைத்துறை மூலமாக கொடிவகை பயிர்களான பாகற்காய், புடலங்காய், சுரக்காய், கோவக்காய், அவரை, பீன்ஸ், பட்டாணி, திராட்சை இது மாதிரி கொடிவகை பயிர்களுக்கு நிரந்தர கல் தூண் அமைக்க இந்த மாதிரியான பயிர் செய்பவர்களுக்கு ஹெக்டேருக்கு 3 லட்சம் வழங்கப்படுதாங்க. திட்ட மதிப்பீடு ஹெக்டேருக்கு 6 லட்சம், இதில் 50%, அதாவது 3 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுது. இதில் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு கூடுதலாக 20% மானியம் சேர்த்து வழங்கப்படுது. கொடிவகை பயிர்களுக்கு நிரந்தர கல் தூண் அமைக்க திட்டம் வச்சிருக்க விவசாயிகள் இந்த திட்டத்தின்படி மானியம் பெற வேண்டும் அப்படின்னா விவசாய நிலத்துக்குரிய சிட்டா, அடங்கல், நிலவரைப்படம், அதோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பயனாளிகளோட புகைப்படம், அப்புறம் முக்கியமாக மண் பரிசோதனையாட்டி, அப்புறம் பேங்க் பாஸ்புக் இவைகளோட நகல்களோட TNHorticulture.TNGOV.in அப்படிங்கிற இணையதளத்தில்

0: இசேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து விவசாயிகள் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இப்பொழுது கேட்போம் ஆரவாரத்தில்.
1: இனிமையான பாடல்களை கேட்டு வாழ்க்கைய ரசிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை இன்னும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் மாத்துறதுக்காக இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணைகிறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.
2: இன்று நாம் வாழும் காலகட்டம் உண்மையிலேயே புரதச்சத்து யுகம் என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் உணவு என்றால் வயிறு நிறைந்தால் போதும் அல்லது கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவே முதன்மையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உடற்பயிற்சி செய்பவர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவருமே தங்கள் உணவில் புரதச்சத்து எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து சாப்பிடும் அளவுக்கு விழிப்புணர்வு அதிகரித்துவிட்டது. ஏன் இந்த புரதச்சத்து யுகம் என்று அழைக்கப்படுகிறது? விழிப்புணர்வு புரட்சியா? உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் அதிகரித்ததன் விளைவாக மக்கள் அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைத்து புரதம் நிறைந்த உணவுகளை மாறத் தொடங்கியுள்ளனர். தசை வலிமைதான் ஆரோக்கியமான முதுமைக்கு அடிப்படை என்பதை உணர்ந்த தலைமுறை இது. அதனால் உடற்பயிற்சி, ஃபிட்னஸ் கலாச்சாரத்தால் ஜிம், யோகா, ஓட்டம், விளையாட்டு பயிற்சிகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் அங்கமாகிவிட்டன. தசை நார்களை புதுப்பிக்கவும் உடல் எடையை குறைக்கவும் புரதச்சத்து இன்றியமையாத உணவாக மாறியிருக்கின்றது. இன்று சூப்பர் மார்க்கெட்டுகளில் சாதாரண பிஸ்கெட், மாவு பாக்கெட்டுகள் முதல் பால் பொருட்கள் வரை எல்லாவற்றிலும் ஹை புரோட்டீன் அல்லது புரோட்டீன் என்ரிச்ட் என்ற விளம்பரத்தை பார்க்க முடிகிறது. புரோட்டீன் ஷேக், புரோட்டீன் பார்கள் மற்றும் தாவர வழி புரத பொடிகள் விற்பனை முன்பெல்லாம் இருப்பதை விட தற்போது அதிகரித்துள்ளது. இந்த யுகத்தில் தாவர புரதம் எழுச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. புரதச்சத்து யுகத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், மக்கள் அசைவ உணவை மட்டும் நம்பி இருக்காமல் தாவர வழி புரதங்களையும் அதிக அளவில் தேர்ந்தெடுத்து எடுக்க வேண்டும் என்பதுதான். தாவர உணவுகள் சுற்றுச்சூழலுக்கு குறைந்த அளவே பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. தாவர புரதங்களில் கொலஸ்ட்ரால் கிடையாது, கூடவே நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது. நம்ம ஊரு பயிர் வகைகள் சுண்டல், கொண்டைக்கடலை, சோயா மற்றும் சிறுதானியங்கள், கேழ்வரகு, கம்பு அதிக அளவில் புரதங்கள் காணப்படுகின்றன. இவையே சூப்பர் ஃபுட்ஸ்களாகவும் கொண்டாடப்படுகின்றன. புரதச்சத்து நல்லது என்பதற்காக அதை அளவின்றி உண்பதும் தவறானது. சரியான அளவு, அதாவது சாதாரண மனிதனுக்கு அவரது உடல் எடையில் 1 கிலோவிற்கு 0.8 முதல் 1 கிராம் புரதம் தினமும் தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 60 கிலோ எடை உள்ளவருக்கு 48 முதல் 60 கிராம் புரதம் தினந்தோறும் உட்கொள்ள வேண்டும் என்றும், இந்த புரதம் தரமான அத்தியாவசிய அமினோ அமிலங்களை பொறுத்து அமைகிறது என்று இந்திய தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் நமக்கு பகிர்கிறது. செயற்கை பொடிகளை விட இயற்கை உணவு மேலானது. கடைகளில் விற்கும் கெமிக்கல் கலந்த புரோட்டீன் பவுடர்களை விட அன்றாட சமைக்கும் பயிர்கள், முட்டை, பருப்பு, கொட்டைகள் மற்றும் பால் பொருட்களிலிருந்து இயற்கையாகவே புரதம் நாம் பெற வேண்டியிருக்கிறது மிகவும் பாதுகாப்பான விஷயமாகும். புரதத்தோடு சேர்ந்த நார்ச்சத்தும் வைட்டமின்களும் ஆரோக்கியமான கொழுப்பும் சம அளவில் உடலுக்கு செல்ல வேண்டும். சுருக்கமாக சொன்னால், புரதச்சத்து யுகம் என்பது வெறும் விளம்பரம் அல்ல, அது ஆரோக்கியமான சுறுசுறுப்பான நோயற்ற வாழ்வை நோக்கி நம் மக்கள் எடுத்து வைக்கும் ஒரு விழிப்புணர்வு படியாகும்.
1: புரதச்சத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.

கரூர் மாவட்டத்தில் 1ஆம் வகுப்பு தொடங்கி தொழிற்கல்வி பயிலும் முதுகலை பட்டம் வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்கலாம். இந்த மாணவர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களாக இருக்க வேண்டும். 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன் உள்ளவங்களாகவும் இவங்க இருக்கணும். யூடிஐடி மற்றும் தேசிய அடையாள அட்டை கட்டாயம் இவங்க பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க tnesevai.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். எவ்வளவு சீக்கிரமாக

0: விண்ணப்பிக்கலாமோ அவ்வளவு சீக்கிரமாக விண்ணப்பங்களை அனுப்புங்க அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம், இணைந்திருக்கின்றோம் ஆரவாரத்தில்.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

நேர்களே, இன்றிரவு மணி 7:02 உற்சாகம் உச்சம் காணுயிர் புகைப்பட கலைஞர் அருந்தவச் செல்வன் அவர்களின் பங்கேற்பல்.

0: இனி விளம்பரத்தை தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சிக்கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ₹2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ₹15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ₹80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
0: முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இதுதொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டி

0: காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையைவிட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-10 என்ற சிற்கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் ஜஹ்ரா கரிமஸ்டாவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206

ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மனோ சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை.

உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தெய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: எந்த கஷ்டம் பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோசா இருக்கா, பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 28,000 வாங்கிருக்கோம். 24,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வெள்ள வச்சுமே அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444 அழைக்கவும்.
6: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
8: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வாழ தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். 1800420223.

0: வாழ தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளும், அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பும், பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வெளியிட்ட அறிவிப்பும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு ஆண்டிற்கு 360 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறினார். விதி 110 கீழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட அறிவிப்புகளிலும் பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என்றும், மேலும் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணவர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் உள்ளிட்ட 14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் நிறுவப்படும் என்றும், இதில் முதல்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படும் என்றும், வாகனத்திற்கு ஒட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகனப்படியாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இதற்காக உரிய சட்டத்திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்றார். பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு ஷாஜஹான், திருமதி விஜயலட்சுமி, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி காரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தாவேக உறுப்பினர்கள் திருமதி சத்யபாமா, திருமதி சிந்து, திரு சண்முகம், திரு சபரி ஐங்கரன், திரு கல்லானை, அமமுக உறுப்பினர் திரு காமராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து ஆகியோர் முதலமைச்சர் விதி 110 கீழ் வெளியிட்ட புதிய அறிவிப்புகளை வரவேற்று பாராட்டி பேசினார்கள். தொடர்ந்து பல உறுப்பினர்கள் இதன் மீது பேசுவதற்கு வாய்ப்பு கேட்ட நிலையில், பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கினால் அவையின் நேரம் போதாது என்று குறிப்பிட்ட பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், ஆளும் கட்சி மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்களில் சிலரும் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்ற மனநிலையில் இருப்பதையும் நான் உணர்கிறேன் என்று தெரிவித்து முதலமைச்சரின் அறிவிப்பை பாராட்டினார். பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகிய துறைகளுக்கான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மானியக் கோரிக்கையை தாக்கல் செய்யும் நேரத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தாங்கள் கொடுத்திருந்த அவசர கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இந்த கவன ஈர்ப்பு குறித்து முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கிருந்து உரிய பதில் கிடைத்ததும் நாளை இதுகுறித்து விரிவாக விவாதிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சிறிது நேரத்தில் அவைக்கு திரும்ப வந்து விவாதங்களில் கலந்து கொண்டனர். பேரவையில் தாக்கல்

0: செய்யப்பட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 800,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப் பகுதிகள் பயன்பெறும் வகையிலான அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை இந்த அரசு மாற்றியிருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஐ பெரியசாமி, அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு பிரபு, திரு ரமேஷ் ஆகியோர் முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்டார். அப்போது இடைமறித்து பேசிய பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், முதலமைச்சரிடம் எல்லா ஆதாரமும் உள்ளது, அதை வெளியிட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று கூறினார். உடனே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுந்து, இங்கே ஆதாரம் கேட்கிறார்கள், கடந்த வாரம் பேரவையில் நிதியமைச்சர் பேசும்போது 3 துறைகளுக்கான ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அது பற்றிய விவரங்கள் என் மேசையில் இருப்பதாக கூறினார். அது உண்மைதான், அத்தனையும் ஆதாரங்களுடன் உள்ளது, அதை எப்போது வெளியிட வேண்டுமோ அப்போது வெளியிடுவேன் என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மக்களிடம் எப்போது எப்படி என்ன பேச வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த வகையில் நான் பேசியதால்தான் மக்கள் என் மீது அன்பு காட்டி இந்த பேரவையில் முதலமைச்சராக அமர்த்தி வைத்துள்ளனர். இப்போதும் கூட நான் பேசுவேன். வருகிற இடைத்தேர்தலின் போது சிலருக்காவது நல்லது நடக்க வேண்டும் இல்லையா என்று கூறினார். இந்த விவாதத்தில் பேசிய திரு ஐ பெரியசாமி, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி, இந்த திட்டத்தை நிறைவேற்ற போதுமான நிதி இருக்கிறதா என்பதை சிந்தித்து இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறியதுடன், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், முக்கியமாக முதலமைச்சர் மக்களின் தேவையை அறிந்து செயல்படுவார் என்று கூறினார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய தவிக உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், உரையின் தொடக்கத்தின் போது முதலமைச்சரை வாழ்த்தி பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது முதலமைச்சரிடமிருந்து துண்டுச்சீட்டு பேரவைத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சரின் கருத்தை ஏற்று மானிய கோரிக்கை மீது மட்டுமே பேசுங்கள் என்று கூறினார். இதே கருத்தை வலியுறுத்தி பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்றும் துறை ரீதியிலான கருத்துக்களை உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், ஐயாவழி பக்தர்கள் ஆண்டுதோறும் மாசி மாதம் 20ஆம் தேதி சாமித்தோப்பு உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிபாடு நடத்துவதால் அந்த நாளை அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்றார். களக்காடு நகராட்சி மற்றும் மூலக்கருப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அவரை தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம், மேட்டூர் நகராட்சிக்கு நிரந்தர ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். காவிரி நீர் மூலம் தஞ்சாவூர், கும்பகோணம், பூம்புகார் வரையில் உள்ள மக்கள் பயன்பெறும் நிலையில் மேட்டூர் நகரில் குடிநீர் பிரச்சினை நிலவுவதாகவும், தற்போது 30 நிமிடங்கள் மட்டுமே அந்நகருக்கு குடிநீர் சப்ளை இருப்பதாகவும் தெரிவித்த அவர், குழாய்கள் அனைத்தையும் புதுப்பித்து அங்கு நாள்தோறும் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது குடிநீர் விநியோகம் செய்யுமாறும் வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் உள்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏரிகள், கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்தாலே நமக்கு ஒருபோதும் குடிநீர் பஞ்சம் ஏற்படாது என்றும், விவசாயமும் செழிக்கும் என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசும்போது, நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும், வீடு கட்டும் திட்டத்திற்கு அரசு அறிவித்துள்ள 5 லட்சம் ரூபாயை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தவிக உறுப்பினர் திரு சுதாகர் பேசும்போது, காட்பாடி பகுதியில் பாலாறு வரை உயர்மட்ட பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும், அந்த பகுதியில் ஏற்கனவே சாலை விரிவாக்க திட்டம், ரயில் பாலம் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த பகுதியில் சிப்காட் அமைவதற்கு நிலம் கையகப்படுத்தும் முயற்சி நடைபெறுவதால் அந்த பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி போராடும் நிலை ஏற்பட்டிருப்பதால் அதனை ரத்து செய்துவிட்டு வேறு இடத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எஸ் சேகர், திரு எஸ் எம் குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், தவிக உறுப்பினர் திரு ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களையும் தொகுதி பிரச்சினைகளையும் சுட்டிக்காட்டி பேசினார்கள். இன்றைய விவாதத்தின்போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் பரஸ்பரம் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் எழுந்தபோது, அவ்வப்போது அவையில் கூச்சல் குழப்பமும் அவளையும் நிலவியது. அப்போதெல்லாம் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தி வழிநடத்தினார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்

0: சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் விஜயகுமார்.
1: திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகளின் குறை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் வருகின்ற 20 மாலை 4 மணியளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தேசிய அளவிலான புள்ளியியல் துறை கணக்கெடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு கணக்கெடுப்பு மற்றும் விவசாய குடும்பங்களின் நிலை மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகிய கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணக்கெடுப்பின்போது குடும்பங்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் புள்ளியியல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதுடன் அவை ரகசியமாக பாதுகாக்கப்படும். எனவே தேர்வு செய்யப்பட்ட குடும்பங்கள் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு தேவையான தகவல்களை துல்லியமாக வழங்கி இக்கணக்கெடுப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வ மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பேசினார். வேகமாக மாறிவரும் உலகில் வாழ்நாள் முழுவதும் கற்றல், புத்தாக்கம் மற்றும் மாற்றத்துக்கு ஏற்ப செயல்படும் திறன் அவசியம் என்று அவர் கூறினார். தேர்வுகள் மதிப்பெண்களை தாண்டி சுய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என்று குடியரசு துணைத் தலைவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 பயணத்தில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், நாட்டின் நலனே முதன்மை என்று கூறினார். போதையில்லா சமுதாயம் அமைய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாதது மற்றும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலும் கேள்விக்குறியாகிவிட்டது. மேலும் வருகின்ற சம்பா சாகுபடியை மேற்கொள்ள விவசாயிகள் ஆர்வமாக உள்ள நிலையிலும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் அவர்கள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் மழைப்பொழிவும் இல்லாததால் கடுமையான வெப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. வழக்கமாக கோடைக்காலம், அக்னி நட்சத்திரம் போன்ற காலங்களில்தான் இதுபோன்ற வெப்பம் காணப்படும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கருத்து தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 50% விவசாய நிலங்களுக்கு மேல் சம்பா சாகுபடி செய்வது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் வரத்துக்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படாததால் இந்த சம்பா சாகுபடி குறித்தும் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தஞ்சாவூர் கள விளம்பரத்துறை சார்பில் மன்னார்குடியில் 2 முகாம் நடத்தப்பட்டது. ஆதார் சேவை மையம் உள்ளிட்ட சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமை ஒட்டி நடத்தப்பட்ட சிறப்பு ஆதார் முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொண்டனர். இதுகுறித்து பயனாளி ஒருவர் கூறும்போது,
2: என்னோட பேரு வந்து விஷ்ணுபிரியா. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம்லேருந்து இங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடத்தினாங்க. அதுல வந்து இங்க ஆக்சுவலி ஆதாருக்கு முகாம் போட்டிருக்காங்க. என் குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு அங்க எங்கன்னு அழியாம இங்க வீட்டு பக்கத்திலேயே நாங்க வந்து எடுத்துட்டோம். எங்களுக்கு இது ரொம்ப சௌரியமா இருந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேல வீதியில முகாம் போட்டிருக்காங்க.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு துவக்கப்பட்ட ரயில்வே பாதைக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த ரயில் பாதை பணிகள் துவக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பட்டுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் போன்ற நகரங்களுடன் எளிதில் இணைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் கமலாம்பாள் ஆடிப்பூர தேர் திருவிழா மற்றும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள செங்கமலத்தாயார் ஆடிப்பூர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள், சுவாமிக்கு வளையல் அலங்காரம், தேர் திருவிழா ஆகியவை நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள முன்னாவல் கோட்டை, சோனாபேட்டை பெரியார் நகரைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் மும்முனை தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு கிராம மக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது.
0: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள், வழங்கியவர் விஜயகுமார்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டிற்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேதி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவ

0: நாட்டிற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்,
0: இயற்கையோடு இணைவோம். தொடரில் இன்று இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி, திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும்.

0: முதலில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி செய்து வரும் திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: ஏ கண்மணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க? புள்ள குட்டி எல்லாம் எங்க?
2: பூம்புடையக்கா, தெரியலையா? ஆட்டு மாட்டெல்லாம் கட்டிவிட்டு இப்பதான் அசந்து போய் உக்காந்துருக்கேன். உனக்கு என்ன வேலையாக்கும் இம்புட்டு தூரம்?
1: ஆமா சாமி, உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தேன் பாரு. நீ இப்படித்தான் பேசுவ, நான் வாரேன். என் வீட்லயே போய் உட்காந்து சவகாசமா கேட்டுக்கறேன்.
2: அட நில்லுக்கா, என்ன என்ன சொல்ல வந்த? நீ பாட்டுக்கு போற, வந்த விஷயத்த சொல்லிட்டு போ.
1: நீதான் போன போவமே சொன்னியே, இனிமே நான் பாரம்பரிய நெல்லத்தான் சாகுபடி பண்ணணும், அதுவும் இயற்கை முறையில தான் சாகுபடி பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்.
2: நல்ல விஷயத்த சொல்லதான் வந்திருக்க. இங்க வா, சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்துட்டு வாரேன், உரிச்சுக்கிட்டே பேசுவோம்.
1: அதுவும் சரிதான், எடுத்துட்டு வா. அப்படியே திருமானூர் கண்டராதித்தனூர் ஜே நாகராஜ் அவங்களோட நம்ம சாரு பேசுறாரு, அதையும் கேட்டுக்கோ.
2: அவரு என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு?
1: நிகழ்ச்சிய கேளு. வர அரை மணி நேரமும் அவரை பத்தின அம்புட்டு விஷயமும் அத்துப்படியாக்கும் உனக்கு.
3: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில திருமானூர் கண்டராதித்தம் ஜெய நாகராஜன் ஐயாவை சந்திக்க போகிறோம். கண்டராதித்தம் அப்படின்னோடனே கண்டராதித்த சோழனுக்கும் இந்த ஊருக்கு ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு நாகராஜ் ஐயாட்ட கேட்டபோது, உண்டுங்க ஐயா, கண்டராதித்த சோழன் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏரியை உருவாக்குனாரு, அந்த ஏரியில் வந்து நிறைய தண்ணீர் தேங்கியிருக்கு, அதை வச்சு தான் நாங்கள் பாசனம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நாகராஜன் ஐயா சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம கண்டராதித்த சோழன், அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி, அப்புறம் சுந்தர சோழன், அது வரலாறு அது தனியாக ஒன்று போகுது, அந்த வரலாறு இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம். இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு வருவோம். ஐயா வணக்கங்க. ஐயா நாகராஜன் ஐயா
4: வணக்கம் சார்.
3: எவ்வளோ பரப்பளவில் விவசாயம் பண்ணிட்டு?
4: விவசாயம் ஒரு 10 ஏக்கர் பண்ணுறேன் சார்.
3: 10 ஏக்கரில் முழுக்க இயற்கையா இல்லை?
4: இயற்கை பண்ணுறேன் சார். நான் ஆர்கானிக்லாம் வந்து சீட் ஃபார்ம் பண்ணுறது.
3: ஒரு 5 ஏக்கர் இயற்கை விவசாயம். அதில் வந்து பாரம்பரிய நெல்
4: கரும்பு.
3: கரும்பு கொஞ்சம்
4: கரும்பு இயற்கையாக,
3: கரும்பு வந்து இயற்கையாகவும் பண்ணுறீங்க, ரசாயனம் கலந்து பண்ணுறோம். இப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: கரும்பு கவனி, மாப்பிள்ள சம்பா, காட்டியானம், சிவன் சம்பா, துயமல்லி, காலம் நமக்கு, இல்பபு சம்பா, இந்த மாதிரி ஒரு 7 ரகம் பண்ணுறோம்.
3: எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்கய்யா?
4: நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக பண்ணுறோம் சார்.
3: ஏன் அப்படி இயற்கை விவசாயத்துக்கு வரணும்?
4: நம்மளால் ஒரு தொடர்பு கிடச்சிது. அப்படியே பார்த்தீங்கன்னா நஞ்சு இல்லை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை திருமணம் வந்திருந்தாரு, பேசிட்டு உட்காந்துருந்தோம். என்னப்பா தம்பி உட்காந்துருக்கீங்கன்னாரு. ஆமாம் ஐயா உட்காந்துருக்கணும். அப்போ சொன்னார், திருச்சியிலேருந்து வர்றேன்ப்பா, நீங்கள் எல்லாமே வந்து ஊரானுக்கே உழைக்கிறீங்களே, உங்களுக்காக ஒன்றும் வேலை செய்ய மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க.
3: சரி,
4: என்ன ஐயா அப்படி சொல்கிறீங்க? இல்லைப்பா, பேர் கரும்பாக போட்டிருக்கீங்க, உங்களுக்காக பூசணிக்கு பாருங்க, இல்லை விதை எதுவுமே இல்லாமல் வச்சுருக்கீங்களே, வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னாருங்க. ஒரு ஒருடைய தாக்கங்கள் அப்படி அப்படிங்களா, நமக்காக எதுவுமே பண்ணிக்கலையே. பொழுதுனையும் கரும்பு போட்டு கரும்பு போட்டு ஃபேக்ட்ரி காண்டுக்கும் அழைக்க விட்டோம். முன்னாடிலாம் வெள்ளம் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம், 60-62 அப்புறம் மாறி இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னாரு. அது ஒரு நல்ல ஒரு பதிவாக இருந்தது. அதனால் ஒரு நஞ்சில்லா உணவு நம்ம சாப்பிடுவோம், முன்னாடி நம்ம தெரிஞ்சவங்களை கொடுப்போம்.
3: ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரும்பு மட்டுமே ஒரு 10 ஏக்கரில் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்கள், அதுக்கப்புறம் ஒரு சிந்தனை மாற்றம்.

0: நம்மாழ்வார் ஐயாவோட பேசின உடனே கண்டராதித்த ஏரியில உட்காந்து பேசியிருப்பீங்க போல, கரையில ஐயாவோட பேசினது அது அப்படியே சொல்லும் போதே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி என்ன மாதிரியான மாற்றம் பண்ணீங்க? முழுக்க ஒரு 5 ஏக்கர் உடனே பண்ண ஆரம்பிச்சிங்களா, இல்ல கொஞ்சம் கொஞ்சம்?
1: கொஞ்சம் கொஞ்சமா சார், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு கொஞ்சம் பண்ணி பார்த்தோம். ரசாயனம் எல்லாம் பண்ணா வருமானு ஒரு நாட்டு பசு மாட்டை வச்சுக்கிட்டோம்.
0: எப்படிங்க ஒரு பலப்பயிர் சாகுபடி அது மாதிரி ஐயா சொல்லுவாங்களா
1: முறையில? பலப்பயிர் சாகுபடி தக்கப்பூண்டு இதெல்லாம் பழுதுறை போட்டு தெளிச்சு விட்டு அதை மடக்கி உழுதுட்டு
0: அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க. முதல்ல போட்ட பாரம்பரிய அரிசி ரகம் என்னங்க?
1: ஃபர்ஸ்ட் குருவையில் பூங்காறு போட்டோம், அடுத்து மாப்பிள்ள சம்பா போட்டோம், அப்புறம் கருப்பு கவனி போட்டோம், அடுத்தது இழுப்பு பூசம்பா போட்டோம், அப்புறம் காட்டு யானம் போட்டோம், அப்புறம் சிவன் சம்பா, துயமல்லி.
0: எப்படிங்க இருந்தது இந்த மாற்றம்? நீங்கள் வந்து முன்னாடி ரசாயனத்துலேயும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவும் கரும்பு பணப்பயிர்னு சொல்லலாம், ஓராண்டு பயிர் போட வேண்டியது நிச்சயமாக பராமரிப்பு இருக்குது, ஆலைக்கு வெட்டி அனுப்பிடுவீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரி ஒரு நிதானமாக போயிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா நீங்கள் சம்பாக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும், குருவைக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும், என்ன ரகம் போடலான்னு யோசிக்கணும், அந்த ரகத்தை அறுவடை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இயற்கை முறையில் செஞ்சுருப்பீங்க, மகசூல் கொஞ்சம் குறைவாக இருக்கும், நீங்கள் செலவு செஞ்சதுக்கும் விற்பனை செய்யும்போது வரக்கூடிய வருமானத்திற்கும் சரிசமமாக இருக்கிறதுக்கு ஏதாவது அதிகமான பிரயத்தனப்பட வேண்டியதாக இருந்திருக்கும். இந்த மாற்றம் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததா, இல்லை அடடா இது எதுக்கு நம்ம வடுக்கரும்பு செஞ்சுட்டு அமைதியாக போயிட்டு இருக்கலாமே, போட்டோமா கொஞ்சம் பராமரிச்சோமா வருஷத்துக்கு ஒரு முறை ஆலைக்கு ஏற்றி விட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை
1: மாற்றம் இருந்ததா எப்படி இருந்ததுங்க? ஆமா சார், நல்ல மாற்றம் இருந்தது சார். இந்த ரசாயனம் இல்லாம ஒரு நல்ல விதைச்சா நமக்கு இந்த ரசாயனம் போடாம பூச்சிக்கொல்லி அடிக்காம ஒரு நெல் விளைஞ்சு அதை நாங்க சாப்பிட்டோம். எங்களுடைய சுற்றுத்தாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். நெல்லே மாசம் அடிக்கும், ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு கேரட் இருக்கும். பூங்காறு போட்டோம்னா பெண்களுக்கு நல்லது, சுகர் பிரசவம் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி போட்டிங்கன்னா சுக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் கேன்சர் இருந்தது, அந்த புண்ணு வந்து ஆறி போச்சு. காட்டு யானம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 185 நாளுங்க. காட்டு யானம்னா யானை நுழைஞ்சா தெரியாது, அது போய் தான் காட்டு யானம். கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி வளருது சார்.
0: ஒரு போக தான் பண்ணுவீங்க?
1: அதுதான் ஒரு போக வெரைட்டி சார், பூங்கார் மட்டும் குறுவை வெரைட்டி.
0: ஆனால் பொதுவாக எப்படி உங்களுக்கு ரெண்டு போகம் பண்ணுவீங்களா இல்லை ஒரு போகம் தானா?
1: ரெண்டு போகம்னா கொஞ்சம் பண்ணுவோம். விதை பண்ணிக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு கொடுக்குறோம், திருமணம் கொடுக்குறோம். வீட்டுக்கு இந்த கொடுக்கறதுக்காகவே இந்த ரகத்தை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பித்தோம் பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணி நிறைவாக இருந்தது, கொஞ்சம் மகசூல் குறைஞ்சாலும் ஒரு ரசாயனம்லாம் நம்ம வீட்டில் விளைஞ்சி நாங்களே ஒரு மிஷின் வச்சுருக்கோம், அதில் அரைச்சி அப்படியே கொடுப்போம். தெரிஞ்சவங்க ஏடி ஆபீஸ் ஜேடி ஆபீஸ் எங்கள் ஜேடி எல்லாம் வாங்கிக்குவாங்க, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. மேடம்னா
0: ஏன்னா நேரடியாக பார்க்குறாங்க, நாகராஜன் ஐயா நல்லா பண்ணுறாரு அதனால் நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு நேரடியாக வாங்கக்கூடியவங்க நிறைய ஆயிருக்கும்.
1: நிறைய மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தாங்க.
0: இப்போ கூட உங்களை வந்து பரிந்துரை செய்தது வந்து அரியலூர் மாவட்ட இணை இயக்குனர் அம்மா தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அலுவலர்கள்கிட்டையும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர், இயற்கை முறையில் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாற்றங்கய்யா இப்போ மகசூல் குறைவு ஏற்படுது, அப்போ வந்து உங்களுக்கு வருமான இழப்பு இருக்குமே.
1: முதல்ல இருந்து சார், இப்போ வந்து நாங்கள் அதை கொஞ்சம் மதிப்பு கூட்டத்தினால அவ்வளோ பண்ணுவோம். 60 கிலோ நெல்லை வச்சு அவல் பண்ணோம்னா 30 கிலோ 35 கிலோ வரும். அது 100 ரூபா இருந்தால் 3500 ரூபா. தானியமாக வித்தோம்னாக்க 2500 ரூபா. 60 கிலோ மூட்டை 2 விட்டு 20 ரூபா 25 ரூபா சாதாரண நெல் விற்கிதுன்னா இது ஒரு 1000 ரூபா கூடுதல் லாபம் கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த ஏரியா பூராவே நாகராஜன்னா சிறிய விவசாயம் பண்ணுறாரு, அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க,
0: அங்கே சான்றிதழ்
1: அங்கே சார் கொடுத்துருக்காங்க. வந்து 3 ஆண்டு காலம் தொடர்ந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு சபா சார்னு சொல்லி அபிடியால் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறையும் வந்து பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குருவி கொடுக்கட்டுருக்கும், எல்லார் வயலையும் குருவி இருக்காது சார். எங்கள் வயலில் ஒரு பனை மரம் இருக்குது, ஒருத்தர் அரச மரம் இருக்குது, சிட்டுக்குருவி
0: சிட்டுக்குருவி
1: அந்த கூடு தொங்கும்ல சார்.
0: ஆமாம்,
1: அந்த கூடு பார்த்தீங்கன்னா கோழி தொங்கும், எங்கள் வயலில் தொங்கும். இந்த இயற்கை சார்ந்து பண்ணும்போது அந்த பச்சைக்கிளி அந்த அரச மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பறவைகளும் வந்து உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா
0: இதெல்லாம் முன்னாடி இல்லை,
1: முன்னாடி இல்லை, ரொம்ப குறைவாக இருந்து ரொம்ப ஓடி போகும். சிட்டுக்குருவி வர்றதில்ல. அப்புறம் இந்த சீரசம்பா போடுவோம், சீரசம்பா பார்த்தீங்கன்னா வந்து குருவியெல்லாம் வந்து எங்கள் வயலில் தான் உட்காந்துருவோம்.
0: இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், பக்கத்தில் வந்து ஒருத்தர் ரசாயனம் பயன்படுத்தி செஞ்சுட்டு இருப்பாரு. நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா அங்கே இருக்கிற தண்ணி இங்கே வரலாம். ஐயா சொல்லுவாங்க, நம்மாழ்வார் ஐயா, காற்று கூட வராமல் இருக்கிறதுக்கு சுற்றி நீங்கள் வந்து மர வேலி ஒன்று கூட அமைங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இதை எப்படி நீங்கள் உருவாக்குனீங்க, இல்லை அந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்தில் இருக்கிற அந்த நஞ்சு வந்து நம்மக்கிட்ட வந்து கலக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: 7 ஏக்கர் வந்து மேட்டான பகுதி, கோழி வாய்க்கா, யாருடைய தண்ணியும் நம்மளுக்கு ட்ரெஞ்சிங் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு, ஒரு 10 ஏக்கர் ஃபீல்டுங்க. அதனால் நாங்கள் பண்ணால் தான் மற்றவங்களுடைய ஃபீல்டு தண்ணியோ மற்றவருடைய இதோ நம்மளுடைய வேலை இறங்காது.
0: மேட்டு பகுதி அது,
1: மேட்டு பகுதி
0: அப்படி இயற்கையாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு
1: சார். பக்கத்தில் ஒரு வாய்க்கா, அந்த நந்தையார் வாய்க்கா, நந்தையிலேருந்து குழியில் வந்து இந்த கன்றாய நேர் வழியாக 6 மாதத்துக்கு எங்களுக்கு தண்ணி வரும். ஜூலை ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி வரையும் தண்ணி கொடுப்பாங்க. மேட்டுல தண்ணி தானே எங்களுக்கு வந்து கிடையாது,
0: நிலத்தடி நீரை மட்டும் நம்பி இல்லை.
1: 6 மாதம் எங்களுக்கு வாய்க்கா தண்ணி நல்லா பாயும். ஜூலை ஆகஸ்ட் மேலே மழை பெய்யும், 2 மாதம் எங்களுக்கு மழை நல்லா பெய்யும், அதுலேயே தண்ணியை பாய்ச்சாமல் விட்டுருவோம்.
0: இன்னொரு சவால் ஒன்று வந்து, முதல்ல நீங்கள் வந்து இந்த இயற்கை முறையில் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை, அது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து ஒரு வசதியான ஒரு இடம் கிடச்சிருச்சு, ஒரு 7-8 ஏக்கர் மேட்டான பகுதி இருக்குது, அதனால் உங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்ய தயாராக இருந்தீங்க. ரசாயனத்துலேருந்து இயற்கைக்கு மாற்றும் போது மண் வளம்

0: தரத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க?
1: பல் வகை பெயர்கள் போட்டோம். அப்புறம் வந்து நம்ம ஜீவாமிரதம், ஒரு வயலில் ஒரு பேரல் வச்சுருப்போம், அதில் மாட்டு சாணம் கோமியம். ஒரு பசுமாடு தான் 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலாங்க, சொல்லுது அதே கணக்கு தான். ஒரு நாளை சாணம், ஒரு நாளை கோமியம், 2 கிலோ பைத்தமாவும் இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு போதுமானது ஒரு மாதத்துக்கு.
0: ஜீவாமிரதம் தயாரிப்பீங்க?
1: ஜீவாமிரதம்
0: பஞ்சகவியாக பண்ணுறது இல்லையா நீங்கள்?
1: பஞ்சகவியா பண்ணலாம் பண்ண சார், இப்போ எல்லாத்தையும் ஈஸியான தொழில்நுட்பம், எல்லாத்துக்குமே இது சரியாக இருக்குது.
0: ஜீவாமிரதம்
1: பஞ்சகவியா மீனமிலம் எல்லாமே பண்ணுறோம். 3 நாளில் ரெடி ஆகிடும், 5வது நாள் எடுத்துடுறோம் வயலில். வயல் மோது மோதுன்னு பச்சை வந்துடும். கீழே இருக்கிற நம்மளுடைய இயற்கை பூச்சிகள்லாம் வண்டுகள்லாம் மேலே வந்துடுது ஓட்டை போட்டு.
0: ஒரு 4 விஷயம் தான் தேவை: சாணம், கோமேயம்,
1: பைத்த மாவு,
0: பைத்த மாவு,
1: நாட்டு வெள்ளம், அந்த வயலுடைய மண், உரம் போடாத ரசாயனால மண். நாளையும் போட்டு 200 லிட்டர் நீரில் இந்த அளவு, 10 கிலோ சாணம், 5 லிருந்து 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ பைத்த மாவு, தவிர இது 2 கிலோ நாட்டு வெள்ளம், 2 கிலோ அந்த வயல் மண், இதை 4-5 போட்டு கலக்கி விட்டு அப்படியே வச்சுனா 3 நாள் அதே இந்த கடிகை கலக்கணும்னா அந்த வல்ல வாடம்
0: கலக்குவீங்களா இல்லை அப்படியே விட்டு
1: கலக்கும் சார்? நம்மளுடைய சுழற்சி முறையில் நம்ம கடிகாரம் சுற்றது மாதிரி அதை டெய்லி காலையிலையும் மாலையிலையும் குச்சி வச்சு கலக்கிடுவோம். கலக்கணும்னா அது அந்த ஸ்மெல் வந்துடும். 3 நாள் 5 நாள் அதையே ஸ்ப்ரே பண்ணுவோம், அதையே வயலில் விடுவோம் சார். எந்த இதுமே வர்றதில்லை,
0: இது மட்டுமே போதும்.
1: போதும் சார்.
0: அப்புறம் பலதானிய விதைப்பு அப்படின்னு ஒன்று சொல்றீங்க, அது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும் அப்படின்னு வச்சிருப்பீங்களா? இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டு
1: எப்பெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் செய்யும். சூழ்நிலை எப்படிலாம் மாறுதோ அப்பெல்லாம் தெளிச்சு அதை நாங்கள் மடக்கி உழுது வயலில் போடுறோம், அப்படியே போடுறோம்.
0: பலதானிய விதைப்புனா எல்லா விதைகளும்?
1: எல்லா விதைகளும்.
0: அந்த 20 வகை சொல்லுவாரே, அந்த 20 இதையும் நீங்க வச்சுக்கிறீங்க, எப்படி அது தயாரா கிடைக்குதா இல்ல நீங்க
1: கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்
0: சேகரிப்பீங்களா?
1: சேகரிச்சு வச்சுக்கிறோம், எங்கெல்லாம் கிடைக்குதோ சேகரிச்சு வச்சுக்கிறோம்.
0: அந்த விதையை சேகரிச்சு வச்சு அறுவடை எல்லாம் முடிந்த பிறகு ஒரு முறை விதைத்து அது பூக்கும் தருவாயில மடக்கி உழுவீங்க. அது நல்ல பயன் தருது.
1: நல்ல பயன் தருது. என்னுடைய ரசாயனம் போட்ட வயலில் பாத்தீங்கன்னா எங்க கோத்தாரிசுகளை வந்து பாப்பாரு எங்க வயல்ல, என்னங்க உங்க வயல் மட்டும் மெதுமெதுன்னு இருக்கும் பாரு. ஏன் மெது மெதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டுகள்லாம் ஓட்டை போட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் ஒரு 10-20 மரம் வச்சுருக்கோம், அந்த மரத்தில் அந்த மாடு சாணி போட்டால் கூட சார் அந்த இப்படி கெட்டியான தர திடீர்னு பார்த்தா ஓட்டை போட்டிருக்கோம். அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய டைட்டான மண்ணை ஓட்டை போட்டு 20 அடி இங்கே போயிடுச்சுங்க. நம்மளுடைய ரசாயனம் போட்டதுனால சோஸ்பேர்லமோ பாஸ்போபேட்டோ எதுவுமே வாங்க வேண்டிய எல்லாமே நம்ம மண்ணில் இருக்குங்க. இதை போட்டோம்னா இது ஒரு ஊடகம், பாலுக்கு வந்து மோர் கொஞ்சம் போட்டால் புளிச்சு இதாகிடுதோ அதே மாதிரி
0: ஜீவாமிரதம் தான்.
1: ஆமாம், ஜீவாமிரதம் தான். இது ஒரு ஊடகம், இது ஒரு சத்து இல்லை, இது ஒரு ஊடகம். போட்டதையும் இந்த வாசத்துக்கு எல்லாம் மேலே வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக உழுதுகிட்டு இருக்குது. உழுவுறதுக்கு பிடிக்கிறது, பூச்சியை பிடிச்சி திங்கிறது, ஊசித்தட்டா மருந்து எல்லாமே வந்து வந்துடுது. இந்த இயற்கை சூழலில் எல்லாமே வந்து போயிட்டுருக்குது.
0: இயற்கையாக இருக்கக்கூடிய பூச்சிகள் பறவைகள் எல்லாமே இந்த ஜீவாமிரதமோ இல்லை நீங்கள் பலதானிய விதைப்பு செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த விளைவுனாலையும் நல்லா வருது அப்படின்னு சொல்கிறேன். தென்னந்தோப்பும் வச்சிருக்கீங்க?
1: கொஞ்சம்
0: கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கும் நீங்கள் அந்த ஜீவாமிரதம்
1: அப்படியே வயலில் விட வேண்டியது, அப்படியே விட்டுருங்க. கட்டின ஜீவாமிரதங்கிறது சாணத்தை போட்டு உருட்டி அதை உடனே போட்டுருவோம். இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் லிக்விடாக பண்ணி அதை விட்டுருவோம். அப்படி மேலும் பூச்சி தொந்தரவு ஏதாவது தெரிஞ்சதுனாக்க பச்சை மிளகாய் 1 கிலோ, பூண்டு 1 கிலோ, இஞ்சி 1 கிலோ, இதை 3 இடித்து விரித்து அரைச்சி அதை ஊற வச்சு காலையில் பெருங்காயம் 50-100 கிராம் பவுடரை போட்டு காலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டுருவோம். இந்த சுமலுக்கு எதுவுமே வராது.
0: பூச்சி கட்டுப்பாடு பயன்படுத்துறீங்க. நிறைய பேர் இந்த மீனாமிலம் கூட பயன்படுத்துகிறேன்.
1: மீனமிலம் பயன்படுத்துகிறோம். மீனமிலம் வச்சிருப்போம், எப்பொழுதுமே வச்சிருப்போம். மீனமிலம் வாங்கிக்குவாங்க, வேளாண் துறையிலேருந்து நிறைய அக்கௌண்ட் பண்ணுவாங்க. சரி, மீனமிலம் நாராஜன் வாங்கிங்க, திருமணூர், அரியலூர், லால்குடி வரலையும் வாங்குவாங்க. இந்த 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுங்க.
0: நீங்களே தயாரித்து வச்சுருக்கீங்க?
1: ஆமாம், மீன் தாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருந்தா ஒரு 45-60 நாளில் நல்லா கழும்பாயிடும். ஒரு டேங்க்கு 100 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணா
0: இப்போ உங்களுக்கு மட்டும் அது பயன் இல்லை, பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளும் வந்து அதனால் பயனடைகிறாங்க. இப்போ எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: 2 பசு மாடு.
0: 2 மாடு, நாட்டு மாடு ரகம் ஏதாவது இருக்கு?
1: உம்பளச்சேரி சார்.
0: உம்பளச்சேரி வச்சு?
1: உம்பளச்சேரி.
0: ஐயா அதான் சொல்லுவாங்க,
1: அதுதான் நுண்ணீர் அதிகமாக இருக்கு.
0: அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது?
1: தெரியுது. கொண்டு காலையில் வயலுக்கு போகிறப்ப ஒரு ஈஸியான மெத்தை எடுங்க, கொண்டுட்டு போகிறப்ப வாழை எடுத்துகிட்டு போவோம். அங்கே வயலில் பேரல் வச்சிருப்போம், அங்கே மரத்து நல்ல இருக்கும், சாக்கு போட்டு மூடி கரைச்சி விட்ருவோம். எல்லா ஏக்கருக்கும் இதான் விட்றோம். இப்போ 10 வண்டி கொட்டுறோம், 20 வண்டி கொட்டுறோம், 20 போடுறோம்னு சொல்லி பண்ணிட்டோம்.
0: இப்போ தேவைப்படலை?
1: இப்போ தேவைப்படலை. இந்த ஜீவாமிரதமே இத்தனை நிலங்களையும் பராமரிக்குது.
0: எப்பயுமே ஜீவாமிரதம் யாகராஜ ஐயா கிட்ட தயாரா இருக்கும். இப்போ வந்து ஒரு 7-8 வகையான பாரம்பரிய அரிசி வகையை சொன்னீங்க, அதுல சிவன் சம்பா கூட சொன்னீங்க.
1: சிவன் சம்பா வெள்ளரிசி,
0: தூய மல்லி வச்சிருக்கீங்க?
1: தூய மல்லி கொஞ்சம் மோட்டை வரும் வச்சிருக்கோம்.
0: வச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாப்பிளை சம்பா,
1: மாப்பிளை சம்பா,
0: கருப்பு கவுனி, காட்டியானம். காட்டியானம் வந்து நீண்ட நாள் பயிர் சொன்னீங்க, 185 நாள்.
1: 185 நாள் சார்.
0: இந்த 5 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்க பண்றீங்க. இது எப்படி நீங்க அந்த கலவை, ஏன்னா இப்போ ஒரு பெரிய நிறுவனத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, இப்போ ஒரு 10 வகையான இருசக்கர வாகனம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வாகனத்துக்கு எந்த சமயத்தில் தேவை அதிகம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வகை வாகனம் வந்து அதிகமாக விற்பனை ஆகுது. இப்போ இந்த சமயத்தில் இந்த மாதிரியான வாகனம் அதிகமாக விற்பனை ஆகுன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய மென்பொருள்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு 5-6 வகையான பாரம்பரிய நெல் ரகம் பண்ணும்போது இதை இவ்வளவு பண்ணா நல்லா இருக்கும், இது வந்து மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது திட்டமிட்டுறீங்களா? அதை எப்படி திட்டமிட்டுறீங்க அதை சொல்லுங்களேன். ஏன்னா போன ஆட்டி பாத்தீங்கன்னா கருப்பு கவனி நிறைய போட்டாங்க, ஒரு 5000-6000 ரூபாய் கூட போச்சுன்னா சொன்னாங்க. அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் கருப்பு கவனி போட்டோன்னு விலை குறைஞ்சிருச்சு.

0: இந்த மாதிரியான ஒரு தேவை, அதுக்கு தக்கன நம்ம எப்படி விவசாயம் பண்றதுன்றத நீங்க எப்படி யூகிக்கிறீங்க? ஒரு அனுபவ விவசாயியா இருக்கீங்க, சொல்லுங்களேன்.
1: இப்ப வந்து பூங்கார் போட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து பெண்களுக்கு உண்டான அரிசி, சுகப்பிரசவம் ஆகும், அப்போ அது எங்கெல்லாம் தேவைப்படும். அடுத்து கருப்பு கவுனி, யாரெல்லாம் தேவைப்படும்? உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க, சடல் இழைக்கிறவங்க, சக்கரை இருக்கிறவங்க, கேன்சர் சம்பந்தமா,
0: புற்றுநோய்க்கு அது மருந்தா இருக்கு,
1: புற்றுநோய் மருந்துங்க. சிவன் சம்பா உணவுக்கு நல்லா இருக்கும், அது சுகர் ரெசிஸ்டன்ட் பண்ணும், எல்லாம் ஆன்டி ஆசிட் அதிகமா உள்ளதுனால எல்லாரும் கேட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க, அதே மாதிரி தூயமல்லி, அந்த மாதிரி
0: 5 ஏக்கர் போடுறோம், 5 ரகத்தை பிரிச்சு போட்டுருவோம்.

0: ஒன்றும் இல்லை, ஆண்டி அசிட் அதிகமாக உள்ளதுனால எல்லாரும் கேட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க அதே மாதிரி தூயமல்லி அந்த மாதிரி
1: 5 ஏக்கர் போடுறோம், 5 ரகத்தை பிரித்து போட்டுருவோம், 1 ஏக்கர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவீங்க?
0: இல்லை இல்லை, கொஞ்சம் ஆல்ரெட் போகும். எது டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதை பண்ணுவோம். இந்த வருஷத்தில் எது போகும், எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, யார்கிட்ட நிறைய இருக்குது, எது சேல்ஸ் ஆகும்,
1: யார்கிட்ட எது அதிகமாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: தெரியும், எல்லாம் ஒரு 50 கிலோ சுத்தில் தெரியும், யாராவது வகைக்கு விவசாயம் பண்ணுறாங்க, யாராவது போடுறாங்க, தேவைக்காக போட்டு விட்டுருவாங்க, 1 வருஷம் போடுவாங்க விட்டுருவாங்க, 5 வருஷம் பண்ண தொடர்ந்து பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஆட்களாக இருக்காங்க.
1: இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம.
0: ஆமாம், கவனமாக இருக்கணும். மறு சுழற்சிக்கு என்ன பண்ணுறதுங்க? கிட்டத்தட்ட நான் 12 வயசு இருந்து விவசாயம் பண்ணுறேன். தொழிலெல்லாம் விவசாயம் பண்ணுன்னா ஒரு மோட்டிவேட் மணி வேணும். இறைப்படத்தில் போனால் 500 ரூபா டிரைவர் கொடுக்கணும், வந்துட்டு போகிற செலவு பார்த்தீங்கன்னா 500 ரூபா,
1: இதெல்லாம் கணிக்கணும்
0: கணிக்கணும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த பணம் வேணும். இப்போ வந்து கேட்பாங்க, கூட சொல்கிறீங்க சிவன் சம்பா நீங்கள் 120 ரூபாங்க, 100 ரூபான்னு கொடுங்க, 80 ரூபான்ட்டு சர்வே கொடுப்பாங்க. ரசாயனம்லாம் பண்ணது 120 ரூபா, 25 கிலோ போய் 3000 ரூபா அரிசி விலை ஏறி போச்சுங்கிறாங்க. நேற்றுலாம் ஒருத்தர் வந்து 25 கிலோ கேட்டாருங்க, 3000 கொடுத்தேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் உட்காந்துருப்பேன், திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாருங்க, ஐயா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பா எனக்கு ஒரு 25 கிலோ அரிசி கொடுங்க, அரிசி போனமாக சாப்பிட்டேன் நல்லா இருந்தது, எங்கள் நண்பரும் கேட்குறாரு அப்படிம்பாரு. உடனே பெங்களூர் போதுங்க, அதி மீன் நாள் அருளில் போட்டோம்னா பெங்களூர் போய்டும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோவுக்கு 5 12 6000 ரூபா அக்கௌண்ட்டில் உடனே போட்டுருவார். இப்போ அரசமத்தில் உட்காந்து யோசிப்போம், எங்கள் அப்பாட்ட இறந்துட்டாரு, கேட்போம் மன அலைகள்.
1: சரி சரி, என்ன அலைகள் மூலமாக அவரை தொடர்பு கொள்றீங்க?
0: ஆமாம் சார், அது நடக்கும் சார் உடனே. என்னப்பா நீ என் தம்பி பையன் எம்பிஏ பண்ணான், பணம் இல்லைப்பா என்னப்பா பண்ணுறது, 20000 பணம் கட்ட சொல்கிறாப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்பேன். அப்படி என்ன மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டே கொஞ்சமா சார், சார் 1 ஹவர் 2 ஹவர் கூட ஆகாதுங்க,
1: ஏதோ அதுக்கு ஒரு வழி கிடைக்குது.
0: இல்லை உடனே ஒருத்தர் என்ன கரும்பு கேட்பார், விதை கரும்பு விதை நாற்று பரு நாற்று பண்ணுறாங்களா, அந்த நாற்று
1: அதுவும் நீங்கள் செய்கிறீங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம்.
3: கண்மணி கண்மணி
4: சொல்லுக்கா.
3: கேட்டியா? நெல் இருக்க பொண்ணு, எள்ளு இருக்க மண்ணு, நெல்ல நெல்லா விற்காம விதை நெல்லு அரிசி அவுளு இடியாப்ப மாவு புட்டு மாவுன்னு மதிப்பு கூட்டி வித்தாதான் 4 காசை கண்ணுல பார்க்க முடியும்.
4: ஆமாக்கா, ஊக்குவிக்க ஆள் இருந்தா பாக்கு விக்கிறவனும் தேக்கு விப்பானா.
3: பாடுறா ஏன் பாட்டுக்கு எசப்பாட்டு.
4: அட உண்மைதாங்கா, கொஞ்சமா பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யற நம்மள மாதிரி இருக்கிறவங்கள அரசு ஊக்கப்படுத்தினா நம்மள பார்த்து இன்னும் 4 பேரு பாரம்பரிய நெல் விவசாயத்துக்கு வருவாங்கல்ல.
3: ஆமா ஆமா கண்மணி, திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவங்களும் இதத்தான் சொல்றாங்க.
4: சரிக்கா, நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இவர் நெல்லும் கரும்பும் சாகுபடி செய்யறேன்னு சொன்னாரு.
3: ஆமா,
4: நெல்ல இயற்கை முறையில பண்றாரு.
3: ஆமா,
4: அப்ப கரும்ப
3: அதையும் தெரிஞ்சுக்குவோம்.
0: ஜூஸுக்கும் சக்கரைக்கும் இயற்கை முறை
1: இயற்கை முறை
0: நாத்துக்கும் ரசாயனம் தான்.
1: தேவை என்ன அப்படின்றது கவனிச்சுக்கிட்டே இருக்கு.
0: கண்டிப்பா,
1: இப்ப இந்த ஆண்டு நம்ம வந்து சம்பாவை நம்ம பண்றோம் அப்படின்னா சம்பாவை என்ன பயிர் பாரம்பரிய நெல் ரகம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத கவனித்து செய்யணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் இருக்கு, பருவம் இருக்கு, எல்லாமே கவனிக்கிறோம். அதே சமயத்தில்
0: தேவையான
1: இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனிக்கிறது என்னன்னா, இந்த பாரம்பரிய அரிசி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறீங்க, தேவைப்படும் போது எப்படி அதை அரைச்சு கொடுக்குறீங்க, அரவை மில் ஏதாவது பக்கத்துல இருக்கா, இல்ல சில பேர் சில விவசாயிகள் அவங்களே கூட வச்சுக்கிறேன் சின்னதா ஹல்லர் மாதிரி நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க திடீர்னு பெங்களூர்ல இருந்து 30 கிலோ கேட்கிறாரு அரிசி அப்படின்னா உங்ககிட்ட உடனடியே இருக்கணும்ல, அதை நீங்க எப்படி தயார் பண்ணி?
0: 3 நாள் ரெடி பண்ணுறோம் சார், 3 நாள் வெவிச்சு,
1: 3 நாள் தேவை.
0: சின்ன மலர் வச்சிருக்கோம்,
1: வச்சிருக்கீங்க,
0: மணிக்கு 100 கிலோ ஓடும், ரொம்ப பாலிஷ் பண்ணாது, கொஞ்சம் மட்டையா அரைக்கும்.
1: எங்க வாங்குனீங்க அது?
0: ஆந்திரால வாங்கணும்.
1: ஆந்திரால வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளவு விலைங்க?
0: அது 35000 ரூபா சார்.
1: 35000, 1 மணி நேரத்துக்கு
0: 100 கிலோ ஓடு சார்.
1: 100 கிலோ
0: 100 கிலோ
1: அது என்ன மேலாக?
0: ஆமா, ஓரளவு
1: தோல்
0: நீக்கி கொடுங்க சார். ரொம்ப தொழில உரிக்கிற மிஷின்ல அது வேற, அது 1 லட்சம் அந்த மிஷின் சாதாரணமா ஒரு மீடியமா அரைக்கிற மிஷின்.
1: ஆனா அது பயன்படுத்துறாங்களா இல்லைன்னா? இது ரொம்ப
0: இல்ல பாலிஷ். சில பேர் கேட்பாங்க பைஃபர் அதிகமா இருக்கணும் இல்ல அந்த மாதிரி கொடுங்க, ரொம்ப இது பண்ணாம கொடுங்க. கருப்பு கொண்டெல்லாம் உரிக்கிறோம், பக்கத்துல ஒரு மில் இருக்கு அதுல உரிச்சுக்கிறோம், பக்கத்துல ரைஸ் மில் இருக்கு அதை அரைச்சிக்கிறோம். 3 நாள் கொடுத்தா 3 நாள் ரெடி பண்ணி அதுல ஃபாயில் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுவோம் சார், வந்து கொடுத்துருவோம்.
1: அதுக்கும் தயாரா இருக்கீங்க. ஒரு விவசாயியா நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்புல கவனமா இருக்கணும், அப்புறம் வந்து என்ன இந்த வாட்டி பயிர் செய்ய போறோன்றதுல கவனமா இருக்கணும், அதுல திட்டமிடணும். பயிர் செய்து அறுவடை முடிந்த பிறகு அதை எப்படி நம்ம விற்க போறோம், விதை நெல், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அரிசியா,
0: 3 to 6 மாசம்,
1: 3 to 6 மாசம்
0: கழித்து அரிசி, 6 மாசம் நல்லா இருக்கும்.
1: அப்புறம் அவல் இடியாப்ப மாவு இதெல்லாம் உண்டா, புட்டு மாவு எல்லாம்
0: இடியாப்ப மாவு பண்றது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம். அது நிறைய காஸ்ட் ஆஃப் சிலிங் சார், முதல்ல அதை ஊற வச்சு இந்த இலுப்பு பூசம்பாலெல்லாம் பண்ணால் அவ்வளோ வாசமாக இருக்கும். வெவிச்சு அதை அரைச்சி வந்து மறுபடியும் இட்லி மேலே பாயில் பண்ணி அதை மறுபடியும் ட்ரை பண்ணி வச்சிருவோம். 6 மாசமாக கிடையாது. அப்பப்போ ஒரு டம்ளர் அள்ளி போட்டு நீ கூட எங்கள் மாவு வீட்டில் பண்ணுறாங்க. ஒரு
1: விஷயம் என்ன புரியுதுன்னா, இயற்கை விவசாயம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஆனால் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்,
0: மகிழ்ச்சி சந்தோஷம்,
1: மன சந்தோஷம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எப்படி லாபம் நல்லா வருதா, எப்படி இருக்கு?
0: ஒரு மீடியமான வருமானம் சார், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் ஊக்கத்தொகை பண்ணலாம், இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு தனியாக அறிவிக்கலாம். இப்போ நம்மளால

0: இதெல்லாம் ரீச் ஆகுங்க, தொடர்ந்து பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்படிதான் பொருளாதாரம்
1: அந்த ஒரு அங்கீகாரம் உங்களை வந்து என்ன ஊக்கப்படுத்தும்னு சொல்றீங்க?
0: ஊக்கப்படுத்தும், எங்களை வந்து ஊக்கப்படுத்துனா நான் மறுபடியும் பார்த்தாச்சு, நான் 12 வயசுல விவசாயம் ஆரம்பிச்சேன்.
1: உங்க உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்தணும், அங்கீகாரம் கொடுக்கப்படுற நோக்கத்துல தான் இப்ப அரியலூர் மாவட்ட இணை இயக்குனர் ஐயா நல்லா பண்றாங்க, இவங்களை நீங்க வெளியில கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம கிட்ட அனுப்புறாங்க. இது மாதிரி எல்லாரும் உங்களை ஊக்கப்படுத்தணும், நல்லா இருக்கும்.
0: நிறைய ஊக்கப்படுத்தணும், வேளாண் துறையில வந்து அரசாங்கம் சரி வேளாண் துறையில
1: பண்றாங்க, கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் நீங்களும் உற்சாகமா செய்யறதுக்கு
0: மாநில அளவில் 2வது பரிசு வாங்கி கொடுத்தாங்க.
1: ஆனா எல்லாம் என்னன்னாங்க, ஒரு ஒரு விஷயம் கடைசியா தோணுது, நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படின்றது கொஞ்சம் எளிமையா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு 2 மாடு வச்சிருக்கேன், வந்து ஜீவாமிரதம் ரொம்ப எளிமையா செய்யலாம், அதுக்கப்புறம் மீன் அமிலம், பழைய மீனை வாங்குறோம், வெள்ளத்தை போடுறோம் அப்படின்னு ரொம்ப எளிமையா நீங்க சொல்றீங்க. ஆனா எல்லா விவசாயிகளும் இதை பின்பற்ற மாட்டேன்றாங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு?
0: விவசாயிகளே மனம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஒரு விவசாயி எனக்கு ரொம்ப வாக்குவாதமா போயிடுச்சு. சுகர் ஃபேக்டரியில ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே போய் குந்திருக்கோம், இந்த மாதிரி சொன்னேன், இந்த நோயெல்லாம் வருதுங்க, எங்கள் வயலில் இப்போ இந்த ஜீவாமிரதம் போட்டோம் வரலன்னே. அவர் சொல்கிறாரு, என்னப்பா என்னை போய் மாடு வளர்க்க சொல்கிற, என்னை சாணி எழுத்து கொள்ளைக்கு போக சொல்கிறேன்னு சண்டை கொண்டாருங்க. ஒரு விவசாயிக்குள்ள விவசாயி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 4, 3, 7 கணக்கு ஒன்று தான், எந்த ரசாயனம் இல்லாமல் உரம் இல்லாமல் ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு தர்றோம், அதை ஏத்துக்கணும்ல. எங்க உள்ள உள்ள விவசாயி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்கிற, பரவலாக்கப்பட முடியல.
1: அந்த மனம் ஏத்துக்கிச்சுன்னா செய்யலாம்,
0: செய்யலாம் சார்.
1: மற்றபடி ரசாயனம் பயன்படுத்துறதை விட இதுல வருமானம் அதிகமா இல்ல அதே அளவுக்கு வருமானம் கிடைக்குமா?
0: கிடைக்கும் சார், அதே அளவு கிடைக்கும் சார். மதிப்பு கூட்டி வைக்கணும்,
1: மதிப்பு
0: தானியத்தை தானியமா வித்த கிடைக்காது, விதையா வைக்கணும், அவ்வளா வைக்கணும், பொரியா வைக்கணும்,
1: அதே அளவுக்கு வருமானம் கிடைக்கும்,
0: கிடைக்கும்.
1: கூடுதலாக மன நிறைவு கிடைக்கும்,
0: மன தன்னிறைவு கிடைக்கும் சார். திருச்சியில உங்க ஒருத்தர் ப்ரொஃபசர் நம்ம அக்ரி காலேஜ் வாங்குவாங்க சார், போன் பண்ணுவாங்க, சார் எனக்கு ஒரு 2 கிலோ கருப்பு கவுண்டி, 2 கிலோ மாப்பிள்ள சம்பா கொடுங்க,
1: எல்லாம் பார்சல்ல போட்டு
0: எல்லாம் பார்சல்
1: ஒரு கிலோ 2 கிலோ கூட நீங்க அனுப்புறீங்க.
0: அனுப்பிச்சிடும் சார், இல்ல இந்த மாதிரி ஆண்டு பேர் திருச்சி அறிகிறி வருவேன், வரும்போது கூட அப்படியே அவங்களுக்கு டிராப் பண்ணிவிடுவேன், எடுத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் வாங்குறாங்க, நாட்டு வெள்ளம் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படிம்பாங்க. நல்ல ஒரு மன நிறைவான இயற்கை விவசாயம். நீ விலைவாசி பாத்தீங்கன்னா உரம் எத்தனை மடங்கு ஏறி போச்சு, 2200 ரூபா பொட்டாசு யூரியா மூட்டை வந்து.
1: அப்ப இடுபொருள் செலவை குறைக்கிறீங்க,
0: குறைக்கிறேன் சார்.
1: அதனால வந்து வருமானமும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மண் வளம் நல்லா
0: இருக்கு, மண் வளம் சார்
1: மெத்து மெத்துன்னு இருக்கு அப்படின்ட்டு
0: சார். பூச்சியும் பூஞ்சாரமும் நுழையுது சார் வயல்ல.
1: அடுத்தது கரும்புக்கு வருவோங்க. கரும்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசும்போது இப்ப ஆலைக்கு அனுப்புறத வந்து நம்ம ரசாயனம் பயன்படுத்திதான் பண்றோம், ஆனா வந்து கரும்பு ஜூஸ் போடுறவங்களுக்கும் நம்ம வெள்ளம் தயாரிக்கும் போது நம்ம இயற்கை முறையில பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஏன் முழுக்க முழுக்க கரும்பு சாகுபடி இயற்கையா மாற்றுவதில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு? ஒருவேளை செலவு இதுல அதிகமா இருக்கு, மகசூல் குறைவா இருக்கு அப்படின்றதுனால முழுக்க இயற்கையா பண்ண முடியலையா, இல்ல என்ன காரணமா?
0: ஆமா சார், பொருளாதார பற்றாக்குறை அந்த அளவுக்கு இன்கம் வரல. இப்போ ஒரு 50 டன் வெட்டுறோம்னா இல்ல ஒரு 20, 15, 13 டன் அவ்வளவுதான் சார். 6 ஒரு ஏக்கர் ஒரு தரத்துல ஒரு 7 டன் வெட்டுற மாதிரி வந்துடும். இயற்கையா பண்ணும்போது
1: 2-3 டன் பண்ணும்போது ரசாயனத்துல பண்ணும்போது இதுல 12-13 டன் தான் வரும்.
0: அடுத்தாலே பெருசுங்க,
1: அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும்.
0: வித்தியாசம் வரும் சார், முதல்ல பழகணும்ல வயலு, அப்புறம் ஒரு 20 டன் வரும்.
1: ஆனா இப்ப நீங்க ஜூஸ் கொடுக்கும்போது மகசூல் இழப்பை வந்து சரி பண்ண முடியும்.
0: டன் 7000 ரூபா, கிலோ 7 ரூபான்னு கொடுக்குறோம்
1: சார். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறோம்,
0: வருவாங்க சார், வாங்கிக்குவாங்க. நாங்க ஒரு சின்ன மிஷின் வச்சிருக்கோம், ஜூஸ் மிஷின், பிழிஞ்சு கொடுப்போம் லிட்டரு 50 ரூபா 60 ரூபா.
1: எப்படி நீங்க உங்க இடத்துல வச்சு
0: ₹300,000 இப்போ மற்ற ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நம்மள்ட்ட வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கும் வந்து இப்படி பார்க்கும்போது அப்படி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சார். அந்த மாதிரி
1: திருமானூர் பக்கம் வரும்போது அப்போ நாகராஜன் ஐயா தோட்ட பக்கம் வரணும், இயற்கை முறையில் விளைந்த கரும்பு ஜூஸ் இருக்காங்க. அதே மாதிரி வெள்ளம் நீங்களே எப்படிங்க,
0: பக்கத்தில் யூனிட் இருக்கு அதில் போய் காய்ச்சி கொண்டாந்து 1 டன் கரும்பு எடுத்துகிட்டு போய் கொடுத்தனா காய்ச்சி கொடுத்துருவாங்க.
1: 2 டன் கரும்புக்கு எவ்வளவு வெள்ளம் கிலோ?
0: 1 டன்னுக்கு 100-110 கிலோ சக்கரை வரும் சார். நல்லா விளைஞ்ச கரும்புனா 110-120 கிலோ வரும். கழிச்சு கொண்டு வச்சுக்கோ, பேக் பண்ணி
1: சராசரியாக 100 கிலோ.
0: ஆமாம் சார்,
1: 10க்கு 1 மடங்கு.
0: ஆமாம் சார்.
1: எவ்வளோங்க 1 கிலோ வெள்ளம்?
0: 1 கிலோ
1: ஒரு கரும்பு அதனுடைய வளர்ச்சி பருவத்தில் எந்தெந்த சமயத்தில் நீங்க இயற்கையா எப்படி அதை பராமரிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்களேன். ரசாயனமா இல்லாம நீங்க வந்து கரும்பு வந்து நான் இயற்கையா பண்ணும்போது இந்தந்த மாதிரி பராமரிப்பு அதுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்களேன்.
0: அந்த இயற்கையா பண்ணும்போது 8க்கு 1 அகலப்பார் போட்டுக்கணும். 4 அடி 6 அடி 8 அடின்னு தூரம் அதை அதிகப்படுத்திக்குவோம். சூரிய ஒளி வந்து உள்ளே கிடைக்கிற மாதிரி 4 to 2 இல்லைன்னா 6 to 2 அது பாருக்கு பார் 6 அடி செடிக்கு செடி 2 அடி கரும்பு நாற்று பண்ணுறதுனால அந்த நாற்றை பீஜாமிரத்தம் பண்ணுவோம். அந்த பீஜாமிரம் நினச்சி நட்டோம்னா வேறு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த இது அப்புறம் பல பயிர்கள் உளுந்து எல்லாம் போய் தெளிச்சு விட்ருவோம். அந்த கேப் அதிகமாக இருக்குங்களா?
1: ஓஹோ.

0: நாலடியில் ஈஸியாக இருக்குங்களா,
1: ஆ
0: அதே மடக்கி உழுதுருவோம், அதே அதுக்கு எருவாயிடுது.
1: உளுந்து போட்டு வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம்
0: இல்லை உளுந்து
1: எடுக்கிறதே
0: இல்லை சார், உளுந்து விட்டுருவோம் அப்படியே. ஒரு 35 நாள் 40 நாள் வளர்த்து தலையா இருக்குங்களா, நைட்ரஜனை டிராப்ஸாக ஃபார்ம் அடைஞ்சிருவோம். ஒரு ஏக்கருக்கு மேலே 250 மூட்டை கிட்டத்தட்ட யூரியா மட்டும் நைட்ரஜன் அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்குது. இப்போது ஊசி போட்டால் நமக்கு என்ன பண்ணுது, ஏதோ எனர்ஜி கிடைக்குது, ஆண்டனா வச்சா சூரிய ஒளி எழுத்துக்குது. அதே மாதிரி உளுந்து பயிர் இதெல்லாம் வந்து காற்று நைட்ரஜனை ஃபார்ம் பண்ணி விட்டுது, அப்போ யூரியா தேவையில்லை.
1: உளுந்து பயிர் உள்ளர போடுறது வந்து நமக்கு பலனால போடல, மண் வளத்தை அதிகப்படுத்த
0: ஒரு சிலருக்கு பண்ணுறோம். நம்ம உளுந்து தேவைன்னா 60 நாள் கழிச்சு அறுத்துவோம். அப்புறம் இந்த பூசணி பரங்கி இந்த மாதிரி உள்ள கொடி எல்லாம் பரசில் ஒரு ஊழியை போட்டு அப்படியே அங்கே ஓட்டையை போட்டு போட்டுருவோம். அப்போ அது ஈஸியான விவசாயமா போய்.
1: கரும்பு இடைவெளி எவ்வளவு கொடுக்குறேன்றீங்க இயற்கை முறையில் செய்யும் போது?
0: 6-2.
1: அதே ரசாயனத்தில் பண்ணும்போது?
0: ரசாயனம் போது 4-2.
1: 2 அடி குறையுது.
0: ஆமாம் சார். இல்லை அது வந்து சன்லைட்டுக்கு நிறைய கரும்பு வந்து மூங்கில் கை பெயர், அது போட்டு போத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும். எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வித கரும்பு எந்த நாளுமே இருக்கும். 12 மாதம் கொடுப்போம். ஃபேக்ட்ரிக்காரவங்களும் கேட்பாங்க, கொஞ்சம் கூட கொடுப்போம். இதை 1200 ரூபா 1000 கரண, ஒரு கரண்ணா 1 ரூபா 20 பைசா. நாற்று வந்து ஒரு நாற்று 3 ரூபா 50 பைசா நம்ம கொடுக்குறோம். காஸ்ட் ஆஃப் லீவிங் எவ்வளோ உற்பத்தி கொடுத்துருக்கோம், எவ்வளோ உற்பத்தி ஆகுது, எவ்வளோ ரேட்டு கொடுக்கலாம். அவங்க நான் கோத்தாலில் 2 ரூபா 40 காசு தர்றோம், நீங்கள் என்னப்பா 1 ரூபா கூட சொல்கிறீங்க அப்படின்னு அந்த கோத்தாலி மேனேஜர் கேட்குறாரு. இல்லைப்பா உற்பத்தி பண்ணுற காஸ்ட்டுக்கும் அந்த மாதம் 30,000 ரூபா சம்பளம் தரல.
1: ஆனால் விதைக்கரணை வந்து இயற்கை முறையில் அது கிடையாது, அது அது ரசாயனம் அங்கே பயன்படுத்துவீங்க இல்லையா விதைக்கரணை உற்பத்தியும் போது?
0: விதைக்கரணை ரெண்டுமே பண்ணுறேன் சார். ரெண்டு நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது பீஜா மிருதம் போட்டு சாணிப்பாலில் வச்சு.
1: ரகம் இருக்குங்களா?
0: இருக்கு சார், நிறைய ரகம் இருக்குது சார். 86 32. கரும்புல வந்து ஒரு 8 ரகம் வச்சிருக்கோம். இப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா D7 1 517 பாகுபலியில மகாராஷ்டிரா வெரைட்டி, அப்புறம் கோயம்புத்தூர் வெரைட்டி 60 22, சிறுகமணி 7 8, அப்புறம் குடியாத்தம் வெரைட்டி குடியாத்தம் 6 7, அப்புறம் இப்போ 8 கொடுத்துருக்காங்க. இப்போ சார் ப்ரொஃபஸர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள்ட்ட கூப்பிடுவாங்க, போய் அந்த கரணை எடுத்து நட்டு அதை டெவலப் பண்ணி அதுமாதிரி கடலூர் கரும்பு ஆராய்ச்சியிலேருந்து இந்த 4 ஆராய்ச்சி நிலத்துலேருந்து எங்களுக்கு ஒரு புது புது ரகங்கள் கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு 10 கரும்பு கொடுப்பாங்க, 10 நாற்று ஒரு 50 நாற்று கொடுப்பாங்க.
1: அதில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள்
0: அதை டெவலப் பண்ணி விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம்.
1: ஆனால் இப்போ இந்த 8 ரகமும் என்ன மாதிரியான விளைச்சலை ஏற்படுத்தும், அது எந்த மண்ணுக்கு நல்லா வரும், எல்லாமே நீங்கள் ஓரளவு
0: பற்றி? ஆமாம், அந்த மாதிரி ஃபீல்டு வச்சிருக்கோம். கலர் மண்ணில் என்ன வரும், பிஹெச் 7.5 மேலே இருந்தால் என்ன ரகம் வரும், 7 கீழே இருந்தால் என்ன ரகம் வரும்.
1: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
0: கம்மி தான் சார் படிக்கணும், 10வது தான் படிச்சேன்.
1: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகத்துல ஒரு 7 ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க, கரும்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ரகம் பண்றீங்க. அதுல ரசாயனமும் நடக்குது இயற்கையும் நடக்குது. அந்த ரசாயனத்துல வந்து ஆலைக்கு அனுப்புறது இருக்கு, கரும்பு ஜூஸ் நீங்களே உற்பத்தி பண்றீங்க, வெள்ளம் தயாரிக்கிறீங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விதை நெல் விற்கிறீங்க, அரிசி விற்கிறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவலாக்குறீங்க, மாவு கொடுக்குறீங்க, பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்படி எல்லாம் பண்ணாதான்
0: 3 ஆண்டுகளும் ஓட்ட முடியாது சார். இப்போ சோர்ந்து படுத்திருப்போம், நான் பண்றதுன்றது எங்க அப்பா தான் நினைச்சு.
1: இயற்கையோடு இணைந்து செயல்படுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு உங்க அனுபவத்தை நீங்க சொன்னீங்க நாகராஜ் ஐயா. உங்களுடைய கைபேசி என்ன நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா இல்ல தேவை இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். ரொம்ப மகிழ்ச்சியை நீங்கள் கண்டராதித்தத்திலிருந்து இங்கே வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. நேர்களை குறித்து கொள்ளுங்கள், திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 84 89 83 71 79. இதுதான் ஜே நாகராஜன் ஐயாவுடைய கைபேசி எண். ஐயா வேகமாக சொல்லிட்டீங்க, குறிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஜே நாகராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 84 89 83 71 79. மிக்க நன்றிங்க ஐயா.
0: நன்றி சார்.
2: பூங்குடியக்கா, இப்ப நிறைய பேரு பாரம்பரிய நெல் சாகுபடி இயற்கை முறை வேளாண்மைன்னு வராங்களே, அவங்களெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சேன்.
3: உன் கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில பதில் கிடைச்சிச்சா?
2: இன்னைக்கு மட்டுமாக்கா, அதான் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தருன்னு புதுசு புதுசா இயற்கை விவசாயங்களை அறிமுகப்படுத்துறாங்களே.
3: ஓ அப்படியா, அப்ப நிகழ்ச்சிய தொடர்ந்து கேக்குற, ரொம்ப சந்தோஷம்தான்.
2: கேக்குறேக்கா கேக்குறேன்.
3: சரி கண்மணி, எந்த நெல்ல அதிகமா சாகுபடி செய்யணும், எப்படி விற்பனை பண்ணணும் இப்படின்னு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா இன்னைக்கு?
2: தெரிஞ்சுக்கிட்டேங்கக்கா. நெல் மட்டும் இல்ல, கரும்பையும் இயற்கை முறையில எப்படி சாகுபடி பண்றது, மதிப்பு கூட்டுறது, முக்கியமா உழவர்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், இப்படி நிறைய விஷயம் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா அத்துப்படி ஆயிருச்சுல. உனக்கு ரொம்ப நன்றிக்கா.
3: திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ், அவங்களோட அனுபவத்தை தானே நாம இப்ப கேட்டோம், அவங்களுக்கு நன்றிய சொல்லிடுவோம்.
4: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை முறையில் பாரம்பரிய

0: நெல் கரும்பு சாகுபடி. திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி அறிவிப்புகள்.
1: புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை அறிவியல் மையத்தில் நாளை காலை 10 மணிக்கு தேங்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள வேளாண் பெருமக்கள் 96 98 30 52 78 என் மீண்டும் ஒருமுறை 96 98 30 52 78 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று காலை 9:30 முதல் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. நடப்பாண்டில் நீடித்த கோடைக்காலம், வறட்சி, குறைந்த மழைப்பொழிவு, வெப்பச்சலனம், வழக்கத்திற்கு மாறான அதிவேக காற்று போன்ற காலநிலை மாறுபாட்டின் மொத்த உருவமான சூப்பர் எல் நினோ நம்முடைய விவசாயிகளுக்கு ஒரு சவாலாக உருவெடுத்துள்ளது. இதனை எவ்வாறு சமாளிப்பது என்பதை விவாதிக்கும் பொருட்டு சூப்பர் எல் நினோ நெல், வாழை மற்றும் தென்னை விவசாயத்தில் ஏற்படும் சவால்களும் அவற்றை சமாளிக்கும் உத்திகளும் என்னும் தலைப்பின் கீழ் இந்த விழாவானது நடத்தப்பட உள்ளது. இந்த விழாவில் ICAR மத்திய தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், விஞ்ஞானிகள், நிபுணர்கள், விவசாயத்தில் அனுபவம் கொண்ட வல்லுநர்கள் பங்கேற்கும் தொழில்நுட்ப கருத்தரங்கும் இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வில் வாழை மட்டுமல்லாது தென்னை மற்றும் நெல் பயிருக்கான மேம்பாடு மற்றும் சூப்பர் எல் நினோவை எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து விஞ்ஞானிகள் விரிவாக விளக்கம் அளிப்பார்கள். வாழை சாகுபடிக்கு தேவையான இடுபொருள் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் பங்கேற்கும் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாழை உற்பத்தியில் சாதனை புரிந்த விவசாயிகள், தொழில் முனைவோர், உணவு உற்பத்தியாளர் குழுக்கள், வேளாண் சமூக ஊடகங்கள் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையங்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. விழாவிற்கு வந்து செல்லும் உழவர் பெருமக்களுக்கு வசதியாக திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலிருந்து விழா நடைபெறும் இடத்திற்கு காலை 8 மணிக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 98 65 26 18 86. மற்றொரு எண் 93 44 35 மறுபடியும் 35 87. எண்கள் மீண்டும் ஒருமுறை 98 65 26 18 86. மற்றொரு எண் 93 44 35 மறுபடியும் 35 87. இந்த நிகழ்வில் அனைத்து உழவர் பெருமக்களும் பங்கேற்று பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் அறிவிக்கின்றார்.
0: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மண் நம் பொன் நேர்முகம் பங்கேற்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன்தாஸ் அவர்கள்.
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 8 மணி. இப்பொழுது கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டில் 13,041 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 ரயில்வே திட்டங்கள், 1 நெடுஞ்சாலை திட்டம் என 5 திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லி

டெல்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தமிழகம், மேற்கு வங்கம், ஆந்திர மாநிலங்களை உள்ளடக்கி ரயில்வே திட்டங்கள் அமையும் என்றார். நாட்டின் செலவு திறனை பேணி உள்கட்டமைப்பை வழங்குவதே அரசின் முதன்மையான முன்னுரிமை என மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான சுரங்கப்பாதைகள் பாலங்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்றார். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தடைந்தார். தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், தெலங்கானா முதலமைச்சர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு, எல்லை பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடி 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, திருப்பூர் அமராவதி அணை பகுதி, கோவை ஆழியார் அணை, சேலம் மேட்டூர் பகுதிகளில் சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை இன்றை தாக்கல் செய்து பேசிய அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி, சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றார். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நடத்தும் உணவகங்கள் 7 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சிறப்பாக செயல்படும் 1000 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வெற்றி பெண்கள் சுய உதவிக்குழு விருது வழங்கப்படும் என்றார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் இந்த ஆண்டிற்கான சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இதன் இயக்குநரும் மேலாண்மை இயக்குநருமான முனைவர் ஜெயசீலன் தெரிவித்தார். 13 வகையான விருதுகளுக்கு தகுதியுடையோர் tourismawards.com என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி விவசாயிகளுக்கான வேளாண் முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்நினோ வெப்ப தாக்குதலில் வாழைப்பயிர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கையாள்வது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. விவசாயிகள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ளுமாறு இம்மையத்தின் இயக்குநர் திரு ஆர் செல்வராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் திரு எம்பி அமித் அறிவுறுத்தலின்படி மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி மாணாக்கருக்கு திடக்கழிவு மேலாண்மை மற்றும் டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தற்போது மழைக்காலமாக இருப்பதால் கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்கும் வகையில் தண்ணீரை மூடி வைக்கவும், சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்கும் வகையில் உள்ள தேங்காய் தொட்டிகள், டயர்கள் உள்ளிட்டவற்றை அகற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைந்த நாள் கூட்டம் நாளை மறுநாள் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தலைமையில் ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இதில் பங்கேற்று வேளாண் இடுபொருட்கள், கடனுதவி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளித்து தீர்வு பெறலாம். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைந்த நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய்க்கோட்டை அலுவலகத்தில் நடைபெறும். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் உண்டியல் காணிக்கையாக 5,25,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறினார். இன்று நடைபெற்ற 2வது சுற்றில் அவர் கனடாவின் வென்யூ ஜாங்கை 21-16, 21-17 என்ற செட்களில் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். கலப்பு இரட்டையர் பிரிவில் டனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா இணையும் முன்னேறியது. இலங்கைக்கு எதிரான கேலட் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றது. 372 என்ற வெற்றிலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்கோர் இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கு இடையேயான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இறைவன் படைத்த இந்த உலகத்தில் மனிதன் படைத்த ஆகச்சிறந்த ஒரு விஷயம் எது அப்படின்னா அது நிச்சயமாக இசையாக தான் இருக்க முடியும்.
1: கண்டிப்பாக
0: அந்த வகையில் மனிதனே மனிதனுக்காக மனிதனுக்கென்று படைத்து கொண்ட ஒன்று தான் திரை இசை அப்படிங்கிறது. கரெக்டாக?
1: ரொம்ப கரெக்டு.
0: சரி, அதாவது அதுலேயும் 80கள் 90கள் இதில் வந்து திரை இசைனா அது எல்லோருக்குமானது அப்படிங்கிறத உணர்த்த தான் நம்ம திருச்சிர் வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியும் இருக்குது.
1: ஆமாம், நேரம் 8:07 ஆகுது. இன்னைக்கு இரவு இசை இனிமேல நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-3-1 என்ற முன்னணிப்பு என்னோடு
0: 04-3-1-240-102-1 இதில் அறிமுக நேர் வரலாம்,
1: 246-102-1
0: அறிமுகமான நேயர்கள் வரலாம்.
1: கண்டிப்பாக
0: இரவு இசை இனிமேல தொடக்கமாக பார்த்தீங்கன்னா மால்குடி சுபாவும் மின்மினியும் பாடிய பாடல்,

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:17 கேட்டு இணைந்திருக்கிறோம் இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்துமா பேசுறீங்க?
1: சார், என் பேர் சுந்தரி, எங்க ஊர் வளநாடு சார்.
0: வளநாடு, என்ன பாடல்மா வேணும்?
1: எஜமான் படத்துல இருந்து அலப்போல் வேலப்போல் அந்த பாடல் வேணும் சார்.
0: பாடல் எதனால விருப்பம்?
1: இல்லை, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ, ஓகே சார்.
0: நன்றிம்மா.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, உங்க பேரு?
1: திருமணம்
0: அம்சவள்ளி. என்ன பாடல் வேணும்?
1: உள்ளத்தை அலிதா படத்துல இருந்து சிட்டு சிட்டு குருவிக்கு கூட இருக்கு சார்.
0: சரிங்கம்மா, ரொம்ப இஷ்டமான பாட்டம் அது. எதனால?
1: அதெல்லாம் நிறைய பேர் இதுல குடும்பம் எல்லாம் இதா இருக்கும். ஒன்னா
0: நிறைய பேர் சேர்ந்து நடித்த படம்.
1: நன்றிங்கம்மா.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை. இனிமே நேரம் 8:22.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாங்க லால்குடி பக்கம் புவாலூர்லேருந்து பேசுறேங்க.
0: புவாலூர்லேருந்து யாருங்க பேரு?
1: பரமசிவம். பரமசிவம் பேசுறேன்.
0: ரெண்டு பரமசிவமா?
1: ஆமாங்க.
0: சரி, என்ன பாடல் வேணும் பரமசிவம் ஐயாக்கு?
1: நம்மளுக்கு வந்துங்க இணைந்த கைகள் வந்து அந்தி நேரம் கண்டல் கட்டுற
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம்.
0: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் சிறுநீரகம் சீராக இயங்க சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா அவர்கள் நேரலையில்.
1: வணக்கம், நான் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா, சிறுநீரக நிபுணர். உங்கள் சிறுநீரகமை சீராக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? தினமும் 4-5 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். ஆரோக்கியமான காய்கறிகள், ஆரோக்கியமான பழங்கள் பருக வேண்டும். குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் சர்க்கரை அளவு மற்றும் இரத்த கொதிப்பு அளவை சீராக வைத்திருக்க வேண்டும்.
0: நேர்களே, உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள். 4-3-1 இந்த முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 938-546-102-1
2: இணைந்திருக்கின்றோம். டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை நிமையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல் வேணுமா?
3: படிக்காதவன் படத்துல இருந்து ஜோடிக்கு.
2: நன்றிங்கம்மா. நன்றி.

0: இரவு சினிமை கேட்டு நெஞ்சிற்கும் நேரம் 8:33. நேற்று நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் நம்மோடு நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு தம்பிக்கு இயேசுவோடு இணைவது விராலிமலை ஏழுமலை கற்ற ஊராட்சி அடையப்பட்டி.
0: ஐயா என்ன பாடல் வேணும்?
1: தம்பி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ஜி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருங்க, நல்லா இருங்க தங்க. நாங்க வானொலி கேட்டு அருமையா இருக்கோம்.
0: ரைட்டு, என்ன பாடல் வேணும்?
1: புதிய தருணங்கள் அந்த பாட்டுல வந்து மகிழ்ச்சியா ஜானகி அம்மா பாடின பாட்டு வந்து சங்கர் கணேசிஸ். ஆமா, மூக்குத்தி தொங்கல முன்னே ஒரு பச்சை கல்லு
0: பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி தங்க.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமையில். அடுத்து வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் டீக்களத்தூர் ஆறுமுகம்.
0: டீக்களத்தூர் ஆறுமுகம், சரிங்க. பெரம்பலூர்ல இப்ப எப்படி மழை பெய்யுதோ?
1: இங்க மழை இல்ல சார்.
0: மழை இல்லையா?
1: மழை இல்லைங்க, சுத்தமா கிடையாது.
0: சரி சரி, இங்க கொஞ்சம் அப்படியே லைட்டா அழகா தூணுது, அதனால கேட்டோம். தூரல் நின்று போச்சு, இருந்தாலும் கேட்டோம்.
1: தூரல் திவான மாதிரி போட்டுச்சு, மழை இல்லைங்க.
0: அப்படியா, சரிங்க. ஐயா என்ன பாடல் வேணுங்க?
1: வேலைக்காரன் வந்து பெற்று எடுத்தவன் தான் என்னையோ தட்டு.
0: நன்றி சார்.

0: நேரம் 8:45 கேட்டிணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இருவருக்கும் நமது மலைக்கோட்டை வானொலிக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியந்தவள் என்எஸ் குழந்தைநாதன். இரு சகோதரர் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கு. இங்க கொஞ்சம் மழை தூங்கிட்டு இருக்கு. நீங்க அந்த நேயருக்கு என்ன மாதிரி குழந்தைய கேட்டா சொல்லிடுவோம்.
0: ஓ,
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: புதுமணியன் சொல்லக்கூடிய சத்யராஜ் நடித்த படத்துல இருந்து வழங்கியதுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: அதுதான் பாட்டு முடிய போகுது முடிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த நேரம் எடுக்கலான்னு பார்த்தோம்னா திருப்பி திருப்பி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது இந்த பாடல். அவ்வளோ பெரிய பாடலாக இருக்குது. வாரியங்கவல் நேயர் கேட்டிருக்கார் குளஞ்சிநாதன். அந்த மாதிரி இரவு இசை இனிமையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் செல்வனார், திருச்சி செல்வனார்லேருந்து விமலா பேசுகிறேன்.
0: விமலாம்மா, என்ன பாடல் வேணும்?
1: பிரியா படத்துலேருந்து என்னுயிர் நீதானே பாட்டு போடுங்க.
0: சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. பாடல் கேட்போம்மா.
1: ஓகே சார், தேங்க்யூ.

0: ரொம்ப அருமையான பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமையோடு. இது திருச்சிராப்பள்ளி வானொலி நேர் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நிறைவு நேயர். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பநாடுகள் கண் ஸ்ரீராமுலு.
0: ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் ஐயா.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கலைஞன் படத்துல தில்பரு ஜானி
0: பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: என்ன வேணும் ஆஜா.
1: நிறைவேற்றது இன்றைய இரவு இசை இனிமை பங்கீட்டு கேட்டு ரசித்து முயற்சித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடை பெறுவோர்
2: எல் கௌதமன்,
1: கௌதமனுடன் ஐ எம் அப்பாஸ் கான். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நியூஸ் அட் 9 டெல்லி அஞ்சல்.
3: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Union Cabinet approves 5 infrastructure projects worth over 13,000 crore rupees. Clears 4 railway multi-tracking projects across 4 states, also gives nod to widening of National Highway 22 in Bihar. Road Transport and Highways Minister Nitin Gadkari says high quality and cost-effective infrastructure top priority, says centre will review subcontracting norms. US Ambassador Sergio Gore hails steps taken by Centre and Jammu and Kashmir governments to improve security in the Union Territory. President Draupadi Murmu calls for accurate, credible and citizen-centric government

0: issue. A court in West Bengal's Nodia district has ordered the issuance of an arrest warrant against Trinamool Congress MP Mahua Moitro for failing to appear before it in an alleged hate speech case. The Krishnanagar court also directed that a report on the execution of the warrant be submitted by the 28th of August. The flood situation in northern Odisha remains a major concern, with the Suvarnarekha River rising rapidly in Baleswar and posing a serious flood threat. Our correspondent has the details.
1: The rising Suvarnarekha has emerged as the latest threat to flood hit northern Odisha. Water levels at Rajghat in Baleswar are rising following heavy rainfall in the Jharkhand catchment and substantial discharge from the Guludihi barrage. Authorities have warned of fresh flooding in low-lying areas of Jaleswar, Bhogarai, Baliapal and Basta. Meanwhile, the flood situation in Bhadrak, Kendrapada and Jajpur districts continues to remain grim as flood waters are yet to recede from a large number of villages. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
0: The Indian Meteorological Department has issued an orange alert for very heavy rainfall over Chhattisgarh, eastern Madhya Pradesh and western Uttar Pradesh for tomorrow. Iran's Armed Forces Chief of Staff, Major General Ali Abdullahi, has warned countries along the southern shores of the Persian Gulf against assisting or facilitating U.S. military forces, saying Tehran is closely monitoring activity at regional military bases. Mr. Abdullahi said the presence and deployment of U.S. military aircraft at these bases could not take place without the knowledge of the host countries. U.S. President Donald Trump, meanwhile, said no talks with Iran were underway or scheduled, while the Pentagon is evaluating its military footprint in West Asia with a view to reducing its presence. On to sports and hockey, India registered a comprehensive 5-3 victory over arch-rivals Pakistan in the final Pool D encounter of Men's FIH World Cup at Amstelveen in the Netherlands today to qualify for the second round. The defeat ended Pakistan's campaign in the group stage. India registered a commanding 165-run victory over hosts Sri Lanka in the first test in Gala today to take a 1-0 lead in the two-match series. Sri Lanka, chasing 372 for victory, were bowled out for 206 during the post-lunch session on the fifth and final day. Indian left-arm spinner Manav Sutar was the architect of India's victory, taking 6 wickets in the second innings to finish with a maiden 10-wicket match haul in only his second test. The 24-year-old also became the youngest Indian spinner to take 10 wickets in an overseas test. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 5 infrastructure projects worth over 13,000 crore rupees, clears 4 railway multi-tracking projects across 4 states, also gives nod to widening of National Highway 22 in Bihar. Road Transport and Highways Minister Nitin Gadkari says high quality and cost effective infrastructure top priority, says Centre will review subcontracting norms. U.S. Ambassador Sergio Gore hails steps taken by Centre and Jammu and Kashmir governments to improve security in the Union Territory. President Draupadi Murmu calls for accurate, credible and citizen-centric government communication in social media era. Iran warns Gulf nations against facilitating U.S. military operations. India beat Pakistan 5-3 to qualify for second round of Men's FIH Hockey World Cup in the Netherlands. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
5: ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கம், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இன்னைக்கு சைக்கிள்ல வந்து பயணிக்கக்கூடிய நிறைய பேரை இந்த சென்னை மாநகரத்திலேயே வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றத அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஞாயிறுதோறும் இந்த போதையில்லா இந்தியா அப்படின்ற இயக்கம் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 100 வார கால செயல் திட்டம் சொல்றோம் இல்லையா சார், வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை அடையறதுல வந்து தொழில்துறை, விவசாயிகள், பெண்கள் இவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து

0: முக்கிய பங்கு அதே அளவுக்கு இளையோருக்கும் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம அரசனுடைய நிலைப்பாடு. அதனாலதான் வந்து இளையோர் நலனை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு இயக்கம் அவசியம் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்களா சார்?
1: நிச்சயமா, போதைப் பொருள் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு டிமோகிராபிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாரையெல்லாம் பாதிக்கிறது விவரமா பல்வேறு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இப்போ நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களை அது அதிகம் பாதிப்பதில்லை. அவர்களுக்கு வேற சிக்கல்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு வேறு விதமான மேபி பழைய பழக்கங்கள் ஏதேனும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்து பழக்கங்களை அவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து பின்பற்றி இருக்கலாம், அல்லது அதை விட்டுவிட்டு வெளியே வந்திருக்கலாம், வாழ்க்கை கவலைகள் வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் முற்றிலும் மாறும். அப்ப இந்த ஏஜ் வாரியா பிரிச்சு பாத்தீங்கன்னா, இதுல குழந்தைகள் விட்டுருங்க, அவங்க எல்லாம் ஒரு 15 வயசு வரைக்கும் கூட பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, 16-17 வயதுலிருந்து ஆரம்பித்து படிப்படிப்படியாக இது ஒரு 35-40 வயதுக்குட்பட்டவர்கள் தான், இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க தான் அதிகமாக இந்த போதைப் பொருள் பயன்பாட்டுக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ அவங்களை எது வந்து அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, அவர்களுக்கு கற்பனைகள் வந்து நிறைவேறாமல் போகும்போது, அவர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது, அப்போ இயல்பாகவே அந்த மாதிரியான சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரம்ல இந்த ஒரு 15-20 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான் இதுல பெரும்பாலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நாம எப்படி மீட்கிறது, அதுதான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கம். அதுதான் அப்போ என்ன, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல கொடுத்து, தைரியமா நீங்க வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம், உங்களுடைய ஆர்வங்களை ஃபேஸ் பண்ண, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். இன்னொன்று, இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், 4 பேரை பழக ஆரம்பிக்கும் போது, 4 பேரோட நீங்க வந்து ஓடுறீங்களோ இல்லை என்ன பண்றீங்களோ அப்படின்னும் போது, ஒரு 4 விதமான சிந்தனைகள் உங்க காதுக்கு வந்து சேரும், வேற வேற விதமான வாய்ப்புகள் வந்து சேரும், வேற வேற விதமா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் வந்து சேரும். அப்போ நீங்களே உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதை விட, 4 பேரோட பழகும் போது உங்களுக்கு கூடுதலான ஒரு யோசனைகள் வந்து சேரும் போது, நீங்களே உங்களுடைய ஒரு சிக்கல்கள் இருந்து வெளிவதற்கான நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த ஏஜ் குரூப் காரங்களை மையப்படுத்தி தான் இந்த மொத்த முயற்சியுமே மேற்கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு அவநம்பிக்கைகளை கைவிட்டுவிட்டு இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவதற்கான ஒரு தேவையை, அல்லது அதற்கான ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதுதான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கமாதான்.
0: நிச்சயமா சார், இளையோர் பத்தி பேசும்போது அவங்களுக்கான பாடத்திட்டத்திலேயே வந்து இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படணும் அப்படின்றதையும் வந்து அரசு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பள்ளி கல்லூரி பருவத்திலிருந்தே வந்து பாடத்திட்டங்கள்ல போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் சரி, மாணவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு வந்து போதிய அளவு ஏற்படுத்தணும் அப்படின்றதும் ஒரு அறிவுரையா தான் இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
1: இன்னும் நுணுக்கமா அதை பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருள் பழக்கத்தினுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் வந்து அறியா பருவம், அதுல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இப்படிதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். அந்த பழக்கம் வந்து என்னன்னா, அந்த சுவை பிடித்து விட படிப்படியாக அதுலயே வந்து அவர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களை கொண்டு போகுது. அப்போ நாம வந்து எங்கேருந்து இதை தொடங்க வேண்டியிருக்குன்னா, பள்ளி பருவத்திலேயே நீங்க வந்து இந்த சுவைக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள், இந்த தேவைக்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம அது குறிப்பாக அந்த இளையோர் மத்தியில நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அது வெறும் பாடத்திட்டமாக இருப்பது மட்டுமல்ல, அது வந்து ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இதனால ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்ட அவப்பெயர் என்ன, நீங்கள் வந்து எப்படி சமூகத்தால் கருதப்படுகிறீர்கள், உங்களை எப்படி சமூகம் புறக்கணித்து வைக்கிறது. நிச்சயமாக இப்படிப்பட்ட பல போதை வஸ்துக்களுக்கு வந்து ஆளானவர்களால் ஒரு ஆக்கப்பூர்வமான உற்பத்தி சார்ந்த நபராக மாறவே முடிவதில்லை. அப்ப அந்த உற்பத்தி இல்லாமல் போகும்போது அவர் முடங்கி போகிறார், அவர் எந்த சமூகத்துக்கும் பயனில்லாதவராக மாறுகிறார், சமுதாயம் அதனால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்ப இதுதான் அந்த டைனமிக்ஸ் ஆக்சுவலா. அப்போ இந்த கல்வித்துறை குறிப்பாக நீங்க பள்ளி கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க வந்து எப்படி சமுதாயத்திற்கு பயனுள்ள நபராக மாறுவீர்கள், எப்போது மாறுவீர்கள், உங்கள் உடல் ஆரோக்கியமாக மனதும் ஆரோக்கியமாக நீங்கள் விவரம் தெரிந்தவராக செயல்படும் போதுதான் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளும், நீங்களும் சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற முடியும், பங்களிப்பாளராக மாற முடியும், உங்களுக்கான எதிர்காலம் என்பது இப்படி அமையும். அப்போ நமக்கு அவங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய மொழியே நிச்சயமாக வேறையாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயமே அவர்களுடைய அந்த வயதுக்கே உண்டான ஆர்வத்தினாலும் ஒன்றை முயற்சி செய்து பார்ப்போமா என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட முயற்சி செய்தால் என்ன ஆகும் அல்லது இதற்கு முன்னாடி உதாரணங்களை பாருங்கள். யாரெல்லாம் என்ன விதமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் சீரழிந்து போயிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கிறது, சமுதாயம் எப்படி அவர்களை நடத்தியிருக்கிறது, அவர்கள் எப்படி சமுதாயத்துக்கு பயனற்றவராக போயிருக்கிறார்கள்.

0: அவருடைய வாழ்க்கையே எவ்வளவு தூரம் வீணாகி போயிருக்கிறது என்பதையெல்லாம் வாழ்க்கை பாடங்களாக உதாரணங்களாக வகுப்பறையில் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இயல்பாகவே நான் இந்த சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற வேண்டும் என்றால் இவையெல்லாம் செய்யக்கூடாது, இவையெல்லாம் நான் தவிர்க்க வேண்டியவை என்பதை பிள்ளைகள் பள்ளிகளிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதைத்தான் நாம் பள்ளியிலிருந்தும் சரி, அதே சமயத்து பட்டப்படிப்பு உள்ளிட்ட இடங்களிலும் இந்த வாழ்க்கை கல்வியினுடைய ஒரு பகுதியாக இதையெல்லாம் நிச்சயமாக சொல்லித்தர வேண்டும். அப்ப படிப்படியாக சொல்லித்தர சொல்லித்தர அவர்களுக்கு இது கூடாது, இது செய்ய வேண்டியதில்லை, இது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சதுனாவே போதும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த போதைப் பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு சுவை மட்டும் இல்லை, அந்த மயக்கம் ஒன்னு இருக்கிறது. அந்த மயக்கத்துல நிறைய பேர் வந்து அதுல போய் சிக்கிக்கிறாங்க, அதுதான் அடிக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் தான். அப்ப நாம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியவை, இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சீரழித்து விடும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சொல்வதன் வாயிலாக அவர்களை மீட்டெடுக்க முடியும். அந்த மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் இறங்கியிருக்கிறது.
1: நிச்சயமா சார், பாடத்திட்டங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து உதவி புரியுற அதே சூழல்ல இந்த விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் எந்த அளவுக்கு இந்த போதை அப்படின்ற தீமையிலிருந்து இந்த இளைய தலைமுறையை விலக்கி வைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: அடிப்படையில் இது சிந்தனை. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், அதாவது நான் முன்னாடி பேசும்போது அவர்கள்லாம் தனிமையில் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அப்ப தனிமையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு போதிய சிந்தனை வெளி இல்லை என்று அர்த்தம். அந்த ஸ்பேஸ், திங்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து திருப்பி திருப்பி திருப்பி ஒரே விதமான சிந்தனைக்குள்ளே உழண்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்ப வந்து உழண்டு கொண்டே இருக்கும்போது தாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் போல இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கைக்குள் வந்து அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இப்போ இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, இந்த மாதிரியான அத்தனை விவரங்களும் வரும்பொழுது அவர்கள் வேறு ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். தங்களுடைய உடலை பற்றியே தெரிந்து கொள்வார்கள், தங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், தங்களால் இயலக்கூடிய அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இதற்கு முன்னால் பல்வேறு இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் என்ன விதமான முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் என்ற கதைகளை தெரிந்து கொள்வார்கள். அதுதான் உதாரணங்களாக அவர்கள் முன்னாடி நிற்கும் அப்படின்னும் போது அப்போ அவர்கள் வந்து இந்த விளையாட்டு, கலையாகட்டும், நடனமாகட்டும், ஓவியமாகட்டும், எழுத்து எல்லாவற்றிலும் அவர்களுக்கான ஒரு முற்றிலுமான வேற ஒரு மாற்று இருக்கிறது. அந்த மயக்கத்தை விட இது வந்து ஆக்கப்பூர்வம். அதாவது இதுல ஒரே ஒரு விஷயம் தான், எது ஆக்கப்பூர்வமானது எது அழிவுக்கு இட்டுச் செல்வது? போதை என்பது அழிவுக்கு இட்டுச் செல்வது, மற்ற அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது. அப்போ நீங்க வந்து கலை, கலாச்சாரம், விளையாட்டு இது அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது, மனிதத்திற்கு தேவைப்படக்கூடிய முன்னேற்றத்தை வழங்கக்கூடியது, அல்லது அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, உடல் நலத்தை பாதுகாப்பது. அப்போ நம்முடைய இந்த ஒரு அத்தனை மாற்று விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும்போது ஒன்று அவர்கள் சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள். அப்போ அவர்களுக்கு தாங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவருடைய சிந்தனையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு, தாங்களும் ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற முடியும். நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்ய முடியும். எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்புகளுக்கோ இல்ல நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்கோ நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னவோ, வாழ்க்கையில் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை பற்றி தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். நாம் வந்து இந்த போதையினால நாம மாட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதை விட நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது 40 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும், 50 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவுகளை வளர்த்துக்கொண்டால் அந்த இடத்துக்கு போவதற்கான ஒரு வழிமுறை என்ன, அதற்கான மாற்று வழிமுறைகளை ஒரு கலை, கலாச்சாரம் சார்ந்த, விளையாட்டு சார்ந்த அத்தனை விஷயங்களுமே அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும், எதிர்காலத்திற்கான துணிச்சலை கொடுக்கும். அப்ப இயல்பாகவே அவர்கள் தங்களுடைய போர்வை போர்த்துக்கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனி நபர்கள் வந்து வெளியே வருவார்கள். அப்ப இயல்பாக தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொண்டு அவர்களால் சொந்தம் நிச்சயமாக முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும்.
1: நிச்சயமா சார், அதாவது பள்ளிகளில் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் மூலமாகவும் வந்து அவங்களுடைய கவனத்தை போதை பக்கத்திலிருந்து திசை திருப்ப முடியும் அப்படின்னு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. இளையோருடைய நலன் வந்து நல்லபடியா இருக்கணும், நம்ம நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து அரசு வந்து இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. இதுல வந்து மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் சார்? இன்னும் ஏற்கனவே எப்படி இருக்கு, இன்னும் முனைப்பு காட்டணும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த போதைப் பொருளுடைய தீமையை வந்து வயதான பெண்மணிகள் கூட இன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தராங்க, இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி தீமைகள் இருக்கு அப்படின்றத வந்து அவங்களே வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கு, இன்னும் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டணும் அவங்க?
0: நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இதுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மிக அதிகமானது. எந்த குடும்பத்திலும் போனாலும் சரி, அது அம்மாவா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி, எல்லாருமே முதல்ல அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பழக்கங்களையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாக முறை தவறி போகக்கூடிய இந்த போதை பழக்கத்திற்கு தங்களுடைய மகனோ அக்காவோ தம்பியோ

0: போவதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியில அவனுடைய என்ன சொல்ற ஹெல்த் கார்டன் நம்ம சொல்லுவாங்க, அவங்க தான் குடும்பத்தினுடைய ஒரு ஆரோக்கிய வாசல் அவங்க தான். அந்த ஆரோக்கியத்தை தான் அவங்க தான் அவங்க வந்து பாதுகாவலரா நின்று எது போகணும் எது போகக்கூடாதுன்றெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே அவர்களுக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதையே கூட அவங்களால தாங்கவே முடியாது. அப்போ என்னன்னா, நாம இன்னைக்கு இன்னி வரைக்கும் நாம வந்து நம்முடைய போதையில பெருமளவு நாம காப்பாற்றி இருப்பது என்பது இந்த தாய்மார்கள் தான், ஆண் பெண்கள் தான். எல்லா தரப்புலையும் அவங்க தான் வந்து நிச்சயமாக ஒரு தடையாக இருந்து குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இனியும் சரி இனிமேலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, பெண்கள் ஒரு மிகப்பெரிய பங்கை இந்த போதையில்லா இந்தியாவினுடைய முயற்சியில பெரிய பங்கை அவர்கள்தான் ஆட்டப்போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ஃபேமிலியினுடைய அந்த ஹெல்த் கேர் கேப் கீட்டர்னு சொன்ன மாதிரி, அவர்கள்தான் குடும்பத்துல ஒரு குழந்தைக்கோ கணவருக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ என்ன மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் எதனால் வந்து துன்பப்படுகிறார்கள், அவர்கள் என்ன விதமான கவலையோடு வருகிறார்கள், அவர்களுக்கு அந்த கவலைக்கான மூல காரணம் என்ன என்பதை உடனடியாக கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் இனிமேலும் ஒரு பணியை செய்ய போகிறார்கள். இந்த போதையை தடுப்பது என்பது இன்றைக்கு அவர்கள் கையில் தான் பெருமளவு இருக்கிறது. யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நம்ம சொல்வதெல்லாம் மன ரீதியான வலிமையை உருவாக்குவதற்கும், இதுல இன்னொரு அடிப்படையான சிக்கல் என்னன்னா, அவர்களுக்கு நம்ம வந்து சந்திக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க வந்து உடனடியாக உடைந்து போய்விடுவார்கள். உடனடியாக வந்து வலிமையோடு அதை வந்து சந்திக்குவதற்கான ஒரு வழிமுறைகள் தெரியாமல் அவர்கள் வந்து இதை மறப்பதற்கான வழியைத்தான் தேடுகிறார்கள். அப்ப நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டுதான் தீர வேண்டும், அதை வந்து தப்பித்து போவது என்பது சாத்தியமில்லை என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கலை கலாச்சாரம் இந்த மாதிரியான அத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்காகத்தான் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ என்னன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விதமான போக்குகளை தங்கள் குடும்பத்தில் யாரிடமேனும் பார்ப்பார்களே ஆனால் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்கான ஒரு பொறுப்பையும் அவர்கள் தான் இன்னைக்கு எடுக்க போகிறார்கள். அப்போ இந்த என்டையர் கேமெட்ல வந்து அவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை ஆட்டப்போகிறார்கள். அவர்கள் வாயிலாக அதை தடுப்பது என்பது நிச்சயமாக அந்த குடும்ப பெண்களுடைய கையில தான் இருக்கிறது. அவர்கள் தான் இதை நிச்சயமாக சாதிக்க போகிறார்கள்.
1: நிச்சயமா சார், போதைப் பொருளால என்ன தீமைகள், அது தனிநபர்களை எப்படி பாதிக்குது, ஒரு சமூகத்தை எப்படி பாதிக்கிறது, இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை சந்திக்கும், இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்து அரசு வந்து இந்த போதைப் பொருள் இல்லா இந்தியா அப்படின்ற இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க. 100 வார காலம் வந்து செயல்பட போகக்கூடிய இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து நல்ல ஒரு முடிவை தரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: முன்னேற தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கடை.

0: இணையராகம் கேட்டு நெஞ்சிருக்கும் நேரம் 9:52.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: நிறைவு பெற்றது இனியராகும். மீண்டும் இனியராகும் நாளை இரவு 9:30 நேரம் 10 மணி.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கேசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ரெங்கநாதுடே என தொடங்கும் பொன்னையா பிள்ளையை இயற்றியது ராகம் சௌராஷ்டிரம் ரூபக்கதாளம்.

இனி நின்னே நம்மெதினையா என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்யமம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஓரெங்க சாயி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காம்போஜி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், வலங்கிமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் மனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை மணி 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே. ஜெய் ஹிந்த்.